அன்பின் வடிவாய் திகழும் இறைவனுக்கு தித்திக்கும் தமிழால் பாமாலை சூட்ட இன்பம் சிந்தையிலே பாய்ந்தோட கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

செவிகளின் வழியே மனதில் ஊடுருவி அழகிய அதிகாலை பொழுதை இனிசையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனை மனதார தரிசித்து இதயம் குளிர்ந்து உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க அருளாசி வேண்டிக் கொண்டு இறைவனின் திருவுருவத்தை மனதில் பதிக்கும் பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது அருள் மாலை.

5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொலிவு கேட்கலாம். தொடர்ந்து 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மேச்சேரியின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கோயில் விழா தகவல்கள். 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். தொடர்ந்து 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் அனில் பாஸ்தாவின் பானவில், 9:30 தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மேச்சேரியின் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா. காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில், 12:30 மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 கேட்கலாம் டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு தீனி கிராண்ட் அழகர்சாமி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மேச்சேரியின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி. மாலை 5 மணிக்கு இடைக்கால இசையாய் சித்திரச்சபானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சபானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. இரவு 7 மணிக்கு நேர்களின் விமர்சன கடிதங்களுடன் தங்கள் அன்புடன், 7:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு 11:00 இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை. மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: புத்துணர்ச்சி தரும் காலை வணக்கம் நேர்களே,

நாம் நேர்மறையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும் போது பெரிய வெற்றி நம்மை வந்தடையும். இன்றைய நாளில் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என வாழ்த்தி இன்றைய நாளை தொடங்கலாம். கொடைப்பன்மலை 100.5 வசந்த விடியலோடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: வான்மறை போற்றும் வள்ளுவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1035.

0: தம் கையால் உழவு செய்து உழைத்து உண்ணும் உழவர்கள் எப்போதும் பிறர் முன் சென்று கையேந்த மாட்டார்கள். தம்மிடம் கையேந்தி வருபவர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள். குறள் எண் 1035 அதிகாரம் உழவு.
1: இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூண் மாலையவர்.
0: தம் கையால் உழவு செய்து உழைத்து உண்ணும் உழவர்கள் எப்போதும் பிறர் முன் சென்று கையேந்த மாட்டார்கள். தம்மிடம் கையேந்தி வருபவர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள். குறள் எண் 1035 அதிகாரம் உழவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: 6:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த்

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: 6:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில்.
2: பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே பாரின் ஊரும் சிவசாகரமே.
1: சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூர் அருகாமையில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டின் சிவத்தலங்களில் இது 29வது தலமாகும். திரிபுராந்தக அசுரர்களை அழிக்க சென்ற சிவன் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார். அவருடன் சென்ற தேவர்களும் சிவனே நம்முடன் இருக்கும் போது வேறென்ன துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர். கோபம் கொண்ட விநாயகர் சிவன் சென்ற தேரின் அச்சை முறித்து சிவனை செல்லவிடாமல் தடுத்து விட்டார். தேர் அங்கேயே நின்றது. இது விநாயகரின் செயல்தான் என உணர்ந்த சிவன் அவரை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாய் நடந்திட காவலனாய் இருக்கும்படி வேண்டினார். தந்தை சொல் கேட்ட விநாயகர் தேர் அச்சை சரியாக்கினார். பின் சிவன் திரிபுர அசுரர்களை அழித்தார். தேரின் அச்சு இற்று நின்ற இடம் என்பதால் இத்தலம் அச்சு இரு பாகம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அச்சிறுபாக்கம் என்றானது. சிவன் அச்சீஸ்வரர் என்றும் ஆட்சிபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இத்தல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பாண்டிய மன்னன் ஒருவன் சிவத்தல யாத்திரை சென்று கொண்டிருந்த போது இத்தலத்தின் அருகே அவனது தேர் அச்சு முறிந்தது. பணியாளர்கள் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருந்த போது தங்க நிறமான உடும்பு ஒன்று சென்றதை கண்டான் மன்னன். தங்கத்தால் ஜொலித்த அந்த உடும்பை பிடிக்க மன்னன் சென்றான். உடும்போ ஒரு சரக்கொன்றை மரத்தினுள் புகுந்து கொண்டது. காவலர்கள் மரத்தை வெட்டிய போது ரத்தம் வெளிப்பட்டது. உடும்பு வெட்டப்பட்டதாக நினைத்த மன்னன் மரத்தின் அடியில் தோண்டி பார்த்தான். எவ்வளவோ தேடியும் உடும்பு மட்டும் அகப்படவில்லை. அன்றிரவில் மன்னனுக்கு காட்சி தந்த சிவன் உடும்பு மூலமாக தான் திருவிளையாடல் புரிந்ததை வெளிக்காட்டி இவ்விடத்தில் சுயம்புவாக எழுந்தருளியிருப்பதை உணர்த்தினார். சிவபெருமானுக்கு அங்கேயே கோவில் கட்ட விருப்பம் கொண்டான் மன்னன். அப்போது அங்கு திருநேத்திரதாரி என்னும் மூன்று கண்களை உடைய முனிவர் ஒருவர் வந்தார். தீவிர சிவபக்தரான அவரை பற்றி அறிந்து கொண்ட மன்னன் இத்தலத்தில் சிவாலயம் கட்டித்தரும்படி கூறிவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தான். நெடுநாட்கள் கழித்து மன்னன் திரும்பி வந்தபோது கோவில் மத்தியில் நந்தி கொடி மரத்துடன் ஆட்சிபுரீஸ்வரருக்கு ஒரு கருவறையும் அவருக்கு வலது பின்புற பிரகாரத்தில் ராஜகோபுரத்தின் நேரே உமை ஆட்சீஸ்வரருக்கு ஒரு கருவறையும் கட்டி வைத்திருந்தார் அந்த முனிவர்.

இக்கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறம் பார்வதியுடன் சிவன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இதற்கு விளக்கம் புரியாத மன்னன் காரணம் கேட்டான். உமை ஆட்சி செய்த ஈஸ்வரனே உடும்பு வடிவாகி என்னையும் ஆட்சி செய்தார். எனவே உங்களுக்கு காட்சி தந்த உமை ஆட்சீஸ்வரருக்கு பிரதான வாசல் கொண்டு ஒரு கருவறையும், எமையாட்சி செய்த ஈஸ்வரருக்கு பிரதான கருவறையுமாக வைத்து கோவில் கட்டினேன் என்றார் திருநேத்திரதாரி. அதனை மன்னனும் ஏற்றுக்கொண்டார். சுயம்பு லிங்கமாக இருக்கும் எமயாச்சீஸ்வரரே இங்கு பிரதானம். திருவிழாக்களும் இவருக்கே நடக்கின்றன. பிரகாரத்தில் உள்ள சரக்கொன்றை மரத்தின் அடியில் கொன்றையடீஸ்வரர் சன்னதியில் சிவனை வணங்கிய கோலத்தில் திருநேத்திரதாரி இருக்கிறார். இம்மரத்தில் சித்திரை மாத திருவிழாவின் போது மட்டும் பூக்கள் மலர்வது சிறப்பு. சிவனின் தேரச்சை முறித்த விநாயகர் அச்சமுறி விநாயகராக கோவிலுக்கு வெளியே தனிச்சன்னதியில் மேற்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: கொடைக்கானல், ஆனந்தகிரி, பெரிய மாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சின்ன களையம்புத்தூர் உச்சி மாக்காளியம்மன் முத்தாளம்மன் திருக்கல்யாண திருவிழாவில் இன்று மஞ்சள் நீராடுதல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜம்புளிபுத்தூர் கதளி நரசிங்க பெருமாள் சித்திரை திருத்தேர் விழாவில் இன்று மாலை திருத்தேர் நிலைக்கு வருதல். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் கோவிந்தம்பாளையம் வலம்புரியம்மன் மகா மாரியம்மன் கோயில்களில் திருவிழாவில் இன்று மஞ்சள் நீராட்டு விழா. கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று சப்தாபரணம் மற்றும் திருக்குளத்தில் தீர்த்தவாரி. கரூர் ரெங்கநாத சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவில் இன்று ஆளும் பல்லாக்கு.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம் பாலின மரியாதை, இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
4: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
5: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட்
8: 7 3 8 2 3 4 5 or visit www.mahendra.org.
9: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: திவ்யதர்ஷினி.
0: திவ்யதர்ஷினி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எந்த ஊர்ல?
1: கொடைக்கானல்.
0: இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு புந்தளிர் நேரத்துல?
1: பாட்டும் கதையும்.
0: எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு ஊர்ல ஒரு முயல் பந்து வச்சுட்டு விளையாட வந்துச்சான். அப்ப பஸ்ட் வந்து குரங்கு கேட்டுச்சான், முயலே முயலே நானும் உன் கூட விளையாட வரலாமா அப்படின்னு கேட்டுச்சான். நீயா, நீ இப்படி குரங்கு மாதிரி இருக்க, நீ எதுக்கு என் கூட விளையாட வர்ற கெடுத்து? யானை வந்து கேட்டுச்சான், முயலே முயலே நானும் உன் கூட விளையாட வரட்டுமா கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சு, நீ பானை மாதிரி இருக்க, உன் காதெல்லாம் முற மாதிரி இருக்கு, நீ எல்லாம் என் கூட விளையாண்டேன்னா நீ நசிங்கி போயிடுவ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கடுத்து முயல் விளாண்டுகிட்டே போகும்போது காக வந்துச்சான். காகம் கேட்டுச்சா, முயலே முயலே நானும் உன் கூட விளாட வரமா, நீ இப்படி கருப்பா இருக்கியே, உன் கூட விளாண்டா நானும் கருப்பாயிருவேன், நீ போ அப்படின்றச்சான். அது கொடுத்து வெள்ளப்பெருக்கு வந்துருச்சா. அப்ப புறங்கு யானை முயல் காகம் இது அவங்கெல்லாம் சேர்ந்து முயல் பொந்துக்குள்ள வெள்ள ஓடிப்பிச்சா. அதனால யானைகிட்ட போய் சொன்னா, யானையே யானையே போய் அந்த முயலை காப்பாத்தினாங்களா. யானை போய் தும்பிக்கையை நீட்டியே அந்த முயலை காப்பாத்திருச்சா. அதுக்கடுத்து அங்க எல்லாரும் ஒற்றுமையா விளாண்டாங்க.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது?
1: புக்ல படிச்சு.
0: சின்ன பொண்ணா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வகை போறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க என்னெல்லாம் செய்வாங்க?
1: ஆபரேஷன் பண்ணுவாங்களா?
0: அப்புறம்
1: ஊசி போடுவீங்க.
0: சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
7: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
8: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
14: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
15: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
16: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
17: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
19: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
11: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.
19: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வது

0: அதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பனாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது.

0: உள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியலோடு.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
9: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மின்னாம்பள்ளி சேலம்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.

நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இனி வர காத்திருக்கிறது இனிய கானங்களுடன் சுகமான காலை.

காலை 7 மணி, ஒளித்திறக்கும் வேலை. புதிய நாளின் நம்பிக்கை மெதுவாக பிறக்கும் நேரம். வானம் ஒளித்தரும் நேரம். இதயம் கனவுகளுடன் விழித்தெழும் நேரம். பறவைகள் பாடும் இனிய ராகம் புதிய தொடக்கத்திற்கு அழைப்பு. காற்றின் தாளாட்டில் கவலைகள் மறையும் நேரம். ஒரு குவளை தேநீர் வாசமும் சேர்ந்து நாளை இனிமையாக்கும் நேரம். இந்நாளை நம்பிக்கையோடு தொடங்கினால் இன்று வெற்றி தரும். காலை ஒளியில் மனமுளரட்டும். இன்றைய நாள் இனிதாக ஆரம்பிக்கட்டும். இது நம் கோடி பண்பலை நுறுபொழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: சுகந்தமான காலை பொழுதை சுகமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சுகமான காலை.

நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம், விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா? விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற தலைப்பில் விரிய காத்திருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் நிகழ்ச்சியில். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பொமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பொமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பொமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வணக்கம்.
8: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய அரண்மனையில் நன்றாக இருக்கிற சில கட்டிடங்களை இடித்து விட்டு புதிதாக கட்டிடங்களை கட்டி புதிதாக பாதைகளை உருவாக்கினோமே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
7: நன்றாக இருந்த கட்டிடங்களே என்று சொல்லிவிட்டீர்கள் மன்னா, அதற்கு பிறகு அதை பற்றி என்ன நினைப்பது? யாராவது அப்படி செய்வார்களா?
8: அமைச்சரே, என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நாம் இருந்தோம் வாழ்ந்தோம் என்பதற்கு எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா.
7: மன்னா, அதற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக எதையாவது செய்ய வேண்டும்.
8: அது அது அது அமைச்சரே, அது
7: சரி சரி மன்னா, தடுமாறாதீர்கள். இப்போது எதற்காக அந்த புதிய கட்டிடங்களை பற்றியும் புதிய பாதைகளை பற்றியும் கேட்கிறீர்கள்?
8: ஓ, அதுவா அமைச்சரே? இந்த புதிய கட்டிடங்களை எல்லாம் சென்று பார்வையிடலாம் என்று உள்ளே சென்றேனா? சென்ற பாதையும் தெரியவில்லை, திரும்பி வரவேண்டிய பாதை எது என்பதும் தெரியவில்லை அமைச்சரே. வீராப்பாக தனியாக வேறு சென்று விட்டேனா? கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஆகிவிட்டது அமைச்சரே.
7: ஏன் மன்னா, உங்களால் நம் அரண்மனைக்குள் இருக்கும் ஒரு கட்டிடத்திற்குள் சென்று விட்டு பத்திரமாக திரும்ப முடியவில்லையே. உங்களை எல்லாம் அமேசான் காட்டிற்குள் கொண்டு போய்விட்டால் என்ன செய்வீர்கள்?
8: ஏன் அமைச்சரே, அமேசான் காட்டில் போகும் வழி வரும் வழி என்றெல்லாம் குறிப்பிட்டு இருக்காதா?
7: என்னமன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அமேசான்

0: காடு என்பது எவ்வளவு பெரிய காடு?
1: அப்படி அது எவ்வளவு பெரிய காடு அமைச்சரே?
0: மன்னா, 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுதான் அமேசான் காடுகள். அது மட்டும் ஒரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் உலகின் 9வது மிகப்பெரிய நாடாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் மன்னா.
1: அடே அப்பா, அவ்வளவு பெரியதா அமைச்சரே அமேசான் காடுகள்? நீங்கள் சொல்லுவதை கேட்கிற போது சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கிறதே.
0: ஆமா மன்னா, பல சுவாரஸ்யங்களையும் பல மர்மங்களையும் பல பூர்வக்குடி கதைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த அமேசான். உலக மக்களின் ஆக்சிஜன் தேவையில் 20% இந்த அமேசான் காடுகள் பூர்த்தி செய்வதால் உலகத்தின் நுரையீரல் என்றும் அழைக்கப்படுகிறது.
1: ஓ அப்படியா?
0: இன்று நம்மிடையே இருக்கும் தாவர வகைகள், மர வகைகள், ஏன் உணவு வகைகள் என்று பலவற்றிற்கும் ஆரிஜின், அதாவது பூர்வீகம் அந்த அமேசான் காடுகள் தானா மன்னா? பல வருடங்களுக்கு முன்பு அமேசான் காடுகளில் இருக்கும் வளங்களை பற்றி அறிந்து கொண்ட ஸ்பெயின் நாட்டினர் அதன் வளங்களை சுரண்டுவதற்காக அதற்குள் செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த பழங்குடியின பெண்கள் அவர்களை தாக்கி வெளியே ஓடவிட்டிருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
1: அடே அப்பா, அவ்வளவு வீரமிக்க பெண்களா அமைச்சரே?
0: அதற்கு பிறகுதான் வீரமிக்க கிரேக்க பெண் கடவுளான அமேசானியா என்ற பெயரை இந்த காட்டு பகுதிக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் சூட்டியிருக்கிறார்கள்.
1: ஓஹோ, இப்படி வேறு ஒரு செய்தி இருக்கிறதா?
0: பிறகு அமேசானை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் அங்கிருக்கக்கூடிய வளங்களை சுரண்ட வேண்டும் என்ற இயற்கைக்கு எதிரான எண்ணத்தோடும் ஒரு சில நாட்டினர் அங்கிருந்த பழங்குடி மக்கள் மீது போர் தொடுத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். பிறகு இங்கிருக்கக்கூடிய நோய்களை அவர்களுக்குள் பரப்பி அவர்களை அழித்து இருக்கிறார்கள். எனினும் இன்று வரை அமேசான் பற்றிய முழுமையான மர்மங்கள் இன்னும் விலகவில்லை மன்னா.
1: கேட்கும் போதே பிரமிப்பாக இருக்கிறது அமைச்சரே.
0: இந்த அமேசான் காடுகளை ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது மழை காடுகள் என்று சொல்வார்கள் மன்னா. இது 9 நாடுகளின் எல்லைகளை உள்ளடக்கியது. அதில் கிட்டத்தட்ட 60% மழை காடுகளை பிரேசில் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள் கொலம்பியா, பெரு, வெனின்சுலா, ஈக்வட்டார், கயானா, பிரெஞ்சு கயானா, சுரினாம், பொலிவியா ஆகிய நாடுகளில் இருக்கிறதா மன்னா. 4100 மைல் நீளம் கொண்ட அமேசான் ஆறு இங்கே பாய்கிறது மன்னா.
1: அடே அப்பா, 4100 மைல்கள் பாயக்கூடிய ஆறா?
0: உலகில் வாழும் மொத்த உயிரினங்களுள் 1/10 அமேசான் காட்டிற்குள் வாழ்வதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. எண்ணிலடங்காத பூச்சி வகைகளுக்கும் பல தாவரங்களுக்கும் பல அபூர்வமான மரங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் இந்த அமேசான் காடுகள் ஒரு தாய் வீடாக விளங்குகிறது.
1: பலே பலே.
0: மொத்தத்தில் புவி வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு போன்று எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகிற்கு வந்தாலும் இன்றும் உலகம் சுற்றி கொண்டிருப்பதற்கு ஒரு பெரும் காரணமாக இந்த அமேசான் காடுகளை சொன்னால் அது மிகையாக.
1: உண்மை, உண்மைதான் அமைச்சரே. சரி, நாம் எப்போது அமேசான் காட்டுக்கு செல்ல போகிறோம் அமைச்சரே? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நாம் எப்போது செல்ல போகிறோம்?
0: ஏன் இவ்வளவு ஆர்வம்?
1: இல்லை அமைச்சரே, அங்கே சென்றவுடன் உங்களை மட்டும் தன்னந்தனியாக நடுக்காட்டில் விட்டுவிட்டு நான் நம்முடைய படையினரோடு அரண்மனைக்கு வந்து விடலாம் என்றுதான்.
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர்.
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
2: இன்று மே 2 இந்தியாவில் உள்ள மேற்கு வங்காளத்தில் பிறந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட மேதை சத்யஜித் ராய். திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முகத் திறன் கொண்டவர். தன்னுடைய திரைப்பட பணிக்காக ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு உரியவர் சத்யஜித் ராய். இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பதேர் பாஞ்சாலியும், அபராஜிதோ, அபூர் சன்சார் ஆகிய 3 திரைப்படங்களும் உலக புகழ் பெற்றவை. சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த இசையமைப்பு என பல துறைகளில் தேசிய திரைப்பட விருதினை பெற்ற சத்யஜித் ராயின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1921. டிரினிடாட்டில் பிறந்த லாரா ஓர் இடதுகை துடுப்பாளர். 1990 சர்வதேச அளவில் மேற்கிந்திய தீவுகள் அடிக்காக ஆடத் தொடங்கிய லாரா 1993 சிட்னியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 277 ஓட்டங்களை பெற்றார். இவரது முதற் சதமே இரட்டை சதமாக அமைந்தது. ஓர் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக 400 ஓட்டங்களை பெற்ற சாதனையாளர் லாரா தான். அவரின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1969. இங்கிலாந்து நாட்டில் உள்ள லே டோன்ஸ்டோன் என்னும் ஊரில் பிறந்தவர் டேவிட் ராபர்ட் ஜோசப் பெக்காம். பிறந்த நாள் இன்று, ஆண்டு 1975. தமிழ் திரைப்பட நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமானவர் கே பாலாஜி. இவரின் பூர்வீகம் கேரளா, என்றாலும் பணி செய்தது தமிழகமாகும். 1953 வெளிவந்த அவ்வையார் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர். சகோதரி, பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா போன்ற படங்களில் துணை நடிகராக நடித்து பிரபலமானவர். 1958 வெளிவந்த மனமுள்ள மருதாரம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். பாலாஜி தனது சுஜாதா சிரி ஆர்ட்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மூலம் 26 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். மிகச்சிறந்த வகையில் குறித்த காலத்தில் படத்தை எடுத்து வெளியிடும் திறன் கொண்ட பட தயாரிப்பாளராகவும் பாலாஜி திகழ்ந்தார். கதை தலைவனாக, எதிரியாக, குணச்சித்திர நடிகராக தமிழ் திரையுலகில் கால் நூற்றாண்டுக்கு மேல் நடித்த கே பாலாஜியின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 2009. மோனாலிசா உலக புகழ்பெற்ற ஓவியம். உயிரோட்டமுள்ள அந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது இப்படியும் வரைய முடியுமா என அனைவரையும் கேள்வி கேட்க தூண்டும் சிறப்பான அந்த ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி. உலகில் இதுவரை வாழ்ந்த மிகச்சிறந்த ஓவியர்களில் இவரும் ஒருவர். இத்தாலியில் உள்ள வின்சி எனிவிடத்தில் பிறந்தவர். இவர் புகழ்பெற்ற இத்தாலிய மறுமலர்ச்சி கட்டிடக் கலைஞர், கண்டுபிடிப்பாளர், பொறியியலாளர், சிற்பி, ஓவியர் என பல்துறை மேதையாக கருதப்பட்டவர். உடற்கூற்றியல், வானியல், குடிசார் பொறியியல் துறைகளின் வளர்ச்சியில் பெரும்பங்கு ஆற்றியுள்ளார். இவருடைய காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியுள்ளார். பல்துறை அறிவால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் லியோனார்டோ டாவின்சியின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1519.
0: ஒரு குறிப்பிட்ட வகை மீன்களை பாதுகாக்கும் நோக்கில் கடைபிடிக்கப்படுகிறது சிறப்பு நாளாக.
3: 5 பேரினங்களை கொண்ட இந்த மீனை தமிழில் அழைக்கிறோம்
0: சூரை அல்லது
3: கானா கெளுத்தி என்று,
0: ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம் டியூனா என்று.
3: 2017 கடைபிடிக்கிறோம்
0: உலக டியூனா நாள்
3: அந்நாள் இன்று.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் காலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: விடியலோடு மனசு சிரிக்கட்டும், சிறு நம்பிக்கை பெரிய அமைதியை திரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறை.

மகிழினம் கோடி பண்பலை நூறுபுழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதொடு ராகம். வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான

ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 7382812345.
8: வழங்கும் மனதொடு ராகம்
4: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5

மனதோடு ராகம். தூரத்தில் இருந்தாலும் மனதாலும் இசையாலும் இணைந்தே இருக்கும் தூரத்து சொந்தங்களுக்காக வர காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன்யர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேயர்கள் வரலாம் இந்த எண்களில். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான தூரத்து சொந்தங்கள் 24 24 26 மற்றும் அரியன் 290 333 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி.

0: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்ட கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
2: சாதி பாகுபாடு

0: தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு, அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
0: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
6: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாடத்தவன் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
7: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
12: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
13: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
14: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
14: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
17: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
18: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
19: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 7382812345.
17: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
18: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
17: கோடை பண்பலை 100.5 போமேக்ஸ் பானின்கள், ஜெட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பானின்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமேக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
14: வணக்கம். ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்துல அவங்க மட்டும்தான். இந்த அம்மாவுக்கு ஒற்றையாளா அந்த பையனை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும், ரொம்ப நம்பிக்கையோட தனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு உழைச்சு சம்பாதிச்சு அந்த பையனை படிக்க வச்சாங்க. அந்த கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சான். அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு பக்கத்துல உள்ள நகரத்துல போய் அவன் கல்லூரியில சேர்ந்து படிச்சான். அதுக்கப்புறம் அவன் இன்னும் தூர தேசத்துல போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. அப்ப அந்த அம்மாவை விட்டு அவன் போகணுமே அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த அம்மா ரொம்ப தைரியமா, இதுதான் உலகத்தை பார்க்க வேண்டிய வயது, போ, நல்லா எல்லாரையும் பாரு, நல்ல விதமாக வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு சொல்லி

0: அன்பா ஆசிர்வதிச்சு அனுப்பிச்சாங்க. இவன் தூரதேசத்துக்கு போனா ஒரு 2-3 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஐயனை பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அவனை அனுப்பியிருக்கோமே அப்படின்னு அம்மாவே கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஆசைய அன்பை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தாங்க. அப்பப்ப பையன்ட்டு இருந்து கடிதம் மட்டும் வரும், இவங்களும் கடிதம் போடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா பையன் வர்றான் அம்மாவை பார்க்கறதுக்காக. அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, அவனுக்கு வேண்டியது பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. அவன் வந்தான், அம்மாவை பார்த்து ரொம்ப அன்பா அவங்கள்ட்ட பேசினா, அவங்களுக்கு என்னென்னமோ பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான், எல்லாத்தையும் அம்மாவுக்கு கொடுத்தான். அவங்கக்கிட்ட கத்த கத்தையா பணத்தையும் கொடுத்தான். அம்மாவுக்கு அப்படியே பெருமிதமா இருந்தது. அவனை அன்போடு தழுவி அவனுக்கு ஆசீர்வாதம் செஞ்சு அவனை உட்கார வச்சு விதவிதமா சமைச்சதெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சான். அதுக்கப்புறம் திரும்ப அம்மாவும் பையனும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ பொழுது போயிட்டே இருந்தது, இரவாயிடுச்சு. அப்ப சாயங்காலத்தும் போது பேச பேச பேச பேச பையனுடைய மனநிலையில வந்த மாற்றம் அம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் பேசும்போதுதான் தெரிஞ்சது அவன் மனநிலையில எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆனா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவன் ரொம்ப நல்லவனா இருக்கணும், அவன் வசதியா இருக்கிறத விட அவன் ரொம்ப நேர்மையாளனா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் அவங்க வளர்த்தாங்க. ஆனா வெளிநாட்டினுடைய சகவாசம், அவன் வந்து அங்க போய் மற்றவங்களை பார்த்து அவன் புரிஞ்சுகிட்ட விதம், அதுல நிறைய மாற்றம் வந்திருந்துச்சு. அப்ப அந்த பையன் சொன்னா, எப்படியாவது சம்பாதிச்சு இன்னும் பெரிய பணக்காரனா ஆயிடணுமா, இந்த ஊர்லயே பெரிய பங்களாவா இந்த வீட்டை கட்டிடணும், அதுல ஒன்னு ராணி மாதிரி வச்சு பாக்கணும் அப்படின்லாம் அவன் ஆசையா சொன்னான். அம்மாவுக்கு அதை நினைச்சு பெருமிதமா இருக்கும் அப்படின்றத விட கவலையா ஆயிடுச்சு. எப்படா இவனை வந்து சரி பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் ரொம்ப அப்படியே வேகமா சொல்லிட்டே இருந்தான், என்ன செஞ்சாவது, என்ன யாரை ஏமாத்தியாவது காசு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொன்னான். இந்த அம்மா அவனை கண்டிக்கிறாம யோசிச்சுக்கிட்டே, சரி தம்பி, நீ ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு, ராத்திரி நீங்க 2 நாளா பயணம் பண்ணி வந்திருக்க, நீ சீக்கிரத்துல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள சமையல் கட்டுக்குள்ள போனாங்க. பால் எடுத்துட்டு வந்தாங்க, இவன்கிட்ட கொடுத்தாங்க. அவன் அதை எடுத்து அப்படி குடிக்க வாய்கிட்ட கொண்டே வைக்கிறான், என்னம்மா இப்படி வாடை அடிக்குது அப்படின்னு எடுத்து வச்சுட்டான். ஏண்டா தம்பி பால் தானே அப்படின்னு, இல்லம்மா ஒரே மண்ணெண்ண வாடையா இருக்கு அப்படின்னா அவன். அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, மண்ணெண்ண வாடை அடிக்குதா, அப்படிதான் அடிக்கும் அப்படின்னு. எப்படிமா பால்ல மண்ணெண்ண வாடை அப்படின்னு, பாலை சூடு பண்றதுக்கு அடுப்புல வச்சு சூடு பண்ணினா மண்ணெண்ண வாடை அடிக்காது, மண்ணெண்ண நிரம்பின சிம்னி விளக்குல வச்சு சூடு பண்ணா அதானே அடிக்கும் அப்படின்னாங்க. உடனே அவனுக்கு புரியல. அப்ப அம்மா சொன்னாங்க, நீ நினைக்கிற பணம் தானே செல்வம் தானே அப்படின்னு, எது வழியா வருதோ அதனுடைய அந்த பலாபலன் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் பாலும், பால் தான் சூடு பண்றதுக்கு அடுப்பையும் பயன்படுத்தலாம் சிம்னி விளக்கையும் பயன்படுத்தலாம், சிம்னி விளக்குல அதை சூடு பண்ணா மண்ணெண்ண வாடை அடிக்கதான் செய்யும். நீ பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அது நேர்மையா இருக்கணும், அறத்தோடு இருக்கணும், நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இதைத்தான் வள்ளுவ ஆசானும் தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்றாரு நமக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 போமேக்ஸ் பனிந்தல் ஜெட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பனிந்தல் ஜெட்டிகள் டிராயர்கள், வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள், வழங்கினார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 7382812345.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட

0: செக்ஷன்
1: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: எட்டு மணி 22 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
6: நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
5: எப்படி இருக்கு கேரளா?
6: கேரளா சூடு இருக்கு, அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்துட்டு இருக்கு.
5: எல்லா காலநிலையும் கலந்த மாநிலம் தான் கேரளா. திடீர்னு மழை, திடீர்னு வெயில் அடிக்கும், அப்படிதானே?
6: ஆமா, திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும்.
5: சரி, இந்த மாதிரி நடக்கிறப்ப நமக்கு உடல்நிலை பாதிக்கலாம் படும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க?
6: அதுக்கு சில பாதுகாப்புகள் உண்டு.
5: என்னது?
6: வெயில் நேரங்கள்ல தண்ணி அதிகமா குடிக்கணும், மழை நேரங்கள்ல சூடான ஆகாரங்கள் சாப்பிடணும், அப்படி பாதுகாத்துக்கலாம்.
5: தாண்டி வந்தாக்டர் தான், அப்படிதானே? சரி, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எப்ப கடைசி வந்தீங்க?
6: தமிழ்நாட்டுலதான், பக்கத்துலதானே இருக்கு.
5: பக்கம் தான் இருந்தாலும் எப்போ வந்தீங்க? உங்களுக்கு வேலை அங்கதானே இருக்கும்.
6: எப்போ வந்து போய்தான் இருக்கேன்.
5: தோன்றப்ப எல்லாம் இப்ப வந்துருவீங்க?
6: ஆமா, டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன்.
5: எங்கிட்டு பாலக்காடு சைடா?
6: இல்ல இல்ல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முடிவு.
5: கன்னியாகுமரி
6: மாவட்டத்துக்கு முடிவு, அதுவும் கேரளத்துக்கு தொடக்கம்.
5: ரெண்டுக்கும் நடுவுல பார்டர்.
6: ஆமா, பார்டர்ல இருக்கு.
5: அதனால நினைச்சப்பெல்லாம் கன்னியாகுமரி வந்துடலாம்.
6: ஆமா ஆமா.
5: எத்தனை தடவை அந்த சூரிய உதயம், சூரிய மறைவு அதெல்லாம் பாத்திருப்பீங்க கன்னியாகுமரியில?
6: அது கூடுதல் பார்த்தது இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்திருக்கேன். இப்ப அதுக்குள்ள வாய்ப்பு இல்லாதனால போறது இல்ல.
5: ஆனா தோணுமா எனக்கு போய் பாக்கணும்னு?
6: முத்தமலை இங்கு கொட்டி கிடக்குது என்கிற பாடல்.
5: எங்க? கேரளாலயா தமிழ்நாட்டுலயா?
6: இப்பமா, இப்ப இருக்கு கேரளா.
5: இல்ல, இந்த பாடல்ல சொல்றீங்கல்ல கொட்டி கிடக்குதுன்னு, அதனால கேட்டேன். சரி, கேட்டுடலாம். நன்றிங்க.
6: எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்கு.
5: சரிங்க.

0: இன்று காலை 9 மணிக்கு வர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தாவின் வானவில். 9:30 கேட்கலாம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸின் வானவில். வானவில் தந்திருக்கும் தலைப்பு, விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா? விவாதமன்றமாக
1: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நுறுப்புழையில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் மல்லசமுத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 7382812345.
1: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
11: கோடை பண்பலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
7: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
8: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கிடைக்குது.
1: எங்கிருந்தோ ஓடி வந்த மாதிரி தெரியுது, மூச்செல்லாம் வாங்குதே.
0: இல்லை உட்கார்ந்து இருக்கு.
1: ஆனால் நீங்கள் மூச்சு விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியா?
0: அப்படிங்களா? ஆமாம்.
1: அப்படிங்களாவா? சரி, உங்களோட தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த ஊர் எது? ஜமாலுக்கு?
0: தேனி மாவட்டம், கம்பம்.
1: ஓ சரி சரி. அப்போ கம்பத்துக்கு அடிக்கடி வருவீங்களா இல்லை எப்பயாவது வருவீங்களா?
0: கம்பத்தில் நம்ம ஊர் இப்போ ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்கிறது கம்பத்தில் தான்.
1: நீங்கள் மட்டும் அங்கே வேலைக்கு போயிருக்கீங்க?
0: ஆமாம், பிஸ்னஸ் மட்டும் கேரளாவில்.
1: ஓ, முந்தையெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இப்போ வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறதாகி போச்சு.
0: ஆமாம், இப்போ நாங்கள் 4 தலைமுறையாக கேரளாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: மளிகை, ஏலக்காய் வியாபாரம்.
1: ஓ சரி, ஏலக்காயின்றது அதிக விற்பனை ஆகும் அப்படிதானே?
0: ஆமாம், ஏலக்காய் தான் அங்கே மெயினான விவசாயம் வந்து ஏலக்காய் தான்.
1: அப்புறம் இந்த ரப்பர் தோட்டம்?
0: ரப்பர் இங்கிட்ட இல்லை, ரப்பர் சுத்தமாக இல்லை, ரப்பரும் இல்லை, தேயிலையும் இல்லை. மெயின் வந்து வண்டன்மேடு அந்த சுற்றி ஏரியாவில் வந்து
1: ஏலக்காய் தான்
0: மெயின் விவசாயம்.
1: மிளகும் கிடையாது?
0: மிளகு கூட இருக்கு, மிளகு ஒரு 10-20% சொல்லலாம், ஆனால் ஏலந்தே மெயின்.
1: எப்படி உங்களுக்கு அங்கே போய் இதுதான் செய்யணும் அப்படின்னு, தலைமுறை தலைமுறையாக அங்கே தான் செய்யணும் அப்படின்னு எப்படி ஆர்வம் வந்துச்சு?
0: அதுவே சொல்றேன், நம்ம மூதாதையர்கள் செஞ்சது அப்படி செஞ்சோம். இப்போ எனக்கு அடுத்த தலைமுறை வந்து இப்போ இதில் தொழிலுக்கு போயிட்டாங்க, வேற வேற படிச்சுட்டு.
1: ஓ, அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. உங்களோட அப்போ முடிவடை நீங்கள் சொல்லலையா?
0: இல்லை, ஒரு மையம் வந்து பிஸ்னஸில் இருக்காரு, ஒரு மையம் வந்து
1: வேற வேலைக்கு போயிட்டு
0: வேலை பார்க்குறாரு.
1: ஓ சரி சரி. ஆனால் உங்களுக்கு அந்த கேரளாவில் அந்த வண்டல் மேடில் நம்ம வந்து இங்கே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு தோணலை?
0: இல்லை, அப்படி தோணலை. ஏன்னா அந்த கிளைமேட் வந்து நமக்கு அப்படி, அது மூலமா பிஸ்னஸ் வந்து அங்கே இருக்கிறது, பாக்கி விவசாயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கோம்.
1: இருந்தாலும் நம்ம ஊர்ல நம்ம இருக்கிறது தான் நல்லது, அதனால கம்பம் போட்டு.
0: இங்கேயும் நமக்கு வீடெல்லாம் இருக்கு, இங்கேயும் வீடு இருக்கு, அங்கேயும் வீடு இருக்கு. ஆமா, ரெண்டு பக்கமே எங்களுக்கு ஒன்றும் தெரியும், ஏன்னா 15 கிலோமீட்டர் இருக்கு.
1: ஓ, ரெண்டும் பக்கம் பக்கம்.
0: அப்போ ரொம்ப பக்கத்தில், எங்கேயிருந்து 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் வந்துடலாம்.
1: நினைச்சா வீட்டுக்கு வந்துக்கலாம். நல்லா இருக்கு, இப்படி வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும் நினைச்சப்பல வர.
0: எங்களுக்கு கேரளாவும் தமிழ்நாடுங்கிறது பேருக்குமே கேரளா ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட்டு, ஆனால் பக்கத்து பக்கத்து ஊர் மாதிரி இருக்கு.
1: அதனால உங்களுக்கு பெருசா ஒரு கவலை இருக்காது, ஐயோ பிரிஞ்சிருக்கோம்.
0: ஏன்னா பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு கேரளாவில் தொடர்பு உள்ளவங்க பெரும்பாலும் அதிகமான பேர் இருப்பாங்க.
1: அங்க மலையாளம் தானே பேசுவாங்க இல்ல தமிழ் கலந்து மலையாளம் பேசுவாங்களா?
0: தமிழ் கலையில மலையாளம் நல்லா பேசுவாங்க, தமிழ் நல்லா பேசுவாங்க, தமிழ்காரங்களும் மலையாளம் பேசுவாங்க, மலையாளத்துக்காரங்களும் தமிழ் பேசுவாங்க. ஆனா தமிழுக்கு நல்ல முன்னுரிமை இருக்கு.
1: ஓ சரி சரி.
0: ரேஷன் கார்டில் கூட தமிழில் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த ஓட்டர் செலிப்பில் தமிழில் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க.
1: ஓ சரி சரி. சிங்கப்பூர் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி வண்டல் மேடுன்னு வச்சுக்கலாம், சிங்கப்பூர்ல தமிழுக்கு முன்னுரிமை தருவாங்க அந்த மாதிரி.
0: ஆமாம் ஆமாம், இது வந்து நமக்கு உங்களுக்கு இடுக்கி மாவட்டமே வந்து நிறைய தமிழர் நிறைந்த பகுதி தானே.
1: சரி, உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
0: கூலி படத்திலிருந்து மோனிகாங்கிற பாடல்.
1: சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை இருக்கு, அதை கேட்டுட்டு பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: 8 மணி 40 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தூரத்து சொந்தங்களை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம். கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
0: ஜமால் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் தான் மேடம் சாப்பிடணும்.
0: ஓ, இங்கே பேசிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு முடிவு.
1: அதனால தான் அப்போதான் ட்ரை பண்ணி இப்போ தான் இணைப்பு கிடச்சி.
0: ஓ, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு வாங்களே அதுவா?
1: ஆமாம், அப்போ தானே.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கல. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்டே கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்குது, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க போட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார்.

0: இவங்க அந்த அறையை ரொம்ப ஆவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு விறகு நெருப்பு பொட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும். இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: தூரத்து சொந்தங்களை சந்தித்த இன்பமாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வரக்காத்திருக்கிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: அவன் வைக்கிங்
2: பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன.

0: சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைங்கள் உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
5: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: நாலொரு வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு நம் கோடி பண்பலை 100.5 விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா. விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற தலைப்பில் விரிய காத்திருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரவேண்டிய எண்கள் பொதுவான நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 மகளிர் 24 24 29 அறிமுக நேயர்கள் 24 24 24 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ.

0: அப்பாடா லீவு விட்டாச்சு, இனி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ஜாலியோ ஜாலி ஜாலி ஜாலி, பிள்ளைகளின் கொண்டாட்டம் இது. அடாடா லீவு விட்டாங்களா, இனி ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நம்மளை பாடா படுத்து எடுத்துருவாங்களே, பெற்றோர்களின் திண்டாட்டம் இது. அது ஒரு வகை. இன்னொரு வகையும் இருக்கிறது, ஆஃபீஸ் டென்ஷன், கம்பெனி டென்ஷன், வீட்டு வேலையில் டென்ஷன், தொழிலில் டென்ஷன். பிள்ளைகளுக்கு லீவு விட்டாச்சு, எங்கேயாவது ஒரு 10 நாள் வெளியே போயிட்டு வரலாம், இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது பெற்றோர்களுக்கு. இங்கே பார்க்குறா, ஆஹா லீவு விட்டால் அங்கே போகலாம் இங்கே போகலாம், சொந்தக்காரன் விசேஷத்துக்கு போகலாம், அப்பா அம்மா நம்மளை பாடாக படுத்துவாங்களே, வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, இது ஸ்கூலே பெட்ரு. பிள்ளைகள் போட்டு வச்ச கணக்கு தவறி ஒரு விதமான திண்டாட்டம். இதுக்கு இடையில் ஸ்கூலில் வாத்தியார்கள் படக்கூடிய பாடு தெரியுமா, பேரு தான் விடுமுறை, கோடை விடுமுறை. தேர்வுத்தாள் திருத்தணும், தேர்தல் பணிக்கு போகணும், எட்டாத தூரத்துக்கு போகணும், அடுத்த வருஷத்துக்கான புத்தகங்களை வாங்கி அடுக்கணும், அட்மிஷனுக்கு பிள்ளைகளை தேடி ஊர் ஊராக போகணும், ரிசல்ட்டு வேலை, டிசி கொடுக்கணும், இயர் எண்டிங், ஆடிட்டிங், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிலையில் உங்கள் கருத்து என்ன? நீண்ட விடுமுறை கொண்டாட்டமா திண்டாட்டமா? யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பச்சைமங்கல் பூசாரி பாலபுரம் பேசுறேன் சார்.
0: காலையில கோயில் போயாச்சா?
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. பால முருகன் அடுத்து யார் வாங்க? வணக்கம். குணசேகரன் சொல்லுங்க.
2: ஐயா குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் யா, நமக்கு திண்டாட்டம் யா. வீட்டுக்கு காலையில போயிருவாங்க, நம்ம விவசாயினால யா காலையில எந்திரிச்சனா குழந்தைகளை எழுப்பி தோட்டத்தை கூட்டு போய் குளிப்பாட்டி தூங்க வைக்கணும் யா, அந்த தோட்டத்திலையும் போய் தோட்ட வேலையும் பாக்கணும் யா, இவ்வளவு பாத்துட்டு அப்புறம் யா இருக்கிற குழந்தை ஏதாவது தெருவில் ஏதாவது இருந்தா உடனே அதை வாங்கிட்டாங்கன்னு அடப்பிடிப்பாங்கய்யா, அது டபுள் செலவு வருதுயா. அப்பயா குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரஷர், இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இந்த குழந்தைகளால பிரஷர் 180 போயிடுச்சியா
0: மடேங்க அப்பா. பாத்தீங்கன்னா குழந்தைகளால பிரஷரா, ஒரு தகப்பனா இருந்து சொல்லக்கூடிய வார்த்தையாயுது. இருக்கட்டும், அவருடைய டென்ஷன் என்னவோ தெரியவில்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம். வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிக்காயனர்.
0: நலமா இருக்கிறோம் அம்மா, சொல்லுங்க.
3: கொண்டாட்டம் தான் சார், திண்டாட்டம் எப்படி வரும்? என் பேரம் பேத்தி 7 பேரம் பேத்தி இருக்காங்க, வருவாக ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிரிப்பு. அந்த வருஷத்துல ஒரு நாள் லீவுக்கு தான்
0: பாட்டியும் சேர்ந்து ஆடுவீங்களா?
3: ஆமா, அவங்களோட விளையாடுவேன், அவங்களோட ஆடுவேன், அடுப்பு வேலையும் பார்க்கணும். எவ்வளவு ஒரு வேலை இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல எனக்கு அழுப்பே தெரியாது, கொண்டாட்டமா தான் இருக்கும் சார். நன்றி சார்.
0: அருமையா சொன்னாங்க, இந்த பேரன் பேத்தி வீட்டுக்கு வந்தா அந்த பாட்டி மாதிரி தாத்தா அம்மாவுடைய சந்தோஷம் இருக்கு, அது என்னையெல்லாம் இன்பங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
10: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
9: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
10: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
9: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
10: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
11: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிஏ புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
12: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடி பண்பலை 100 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
14: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா
13: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
14: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: இசையரசன் 100.5 இணைந்திருக்கிறோம். விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வரலாம்?
15: வணக்கம்.
0: வணக்கம்.
15: இனிய காலை வணக்கத்தோடு காங்கேயன், ஓலப்பாளையத்தில் இருந்து ரவிச்சந்திரன்.
0: கவிஞரே, கவிதை
15: சொல்றாங்க. சிகதித்தாள்களில் மகிழ்ச்சி என்னும் சொல் மறைமுகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறது விடுமுறை என்று. விடுமுறை என்ற சொல்லை கேட்டவுடன் சிறுவர்கள் கொண்டாடுகிறார்கள், அவர்களை சமாளிக்க பெரியவர்கள் திண்டாடுகிறார்கள். பழக்கமான பணிகளில் இருந்து சின்ன விடுதலை, விடுமுறை மன அழுத்தத்தை கொஞ்சம் மறைக்கிறது.

0: சுற்றுலா கோப்பையில் மகிழ்ச்சி தேன் குடிக்கிறது மகிழ்ச்சி, பயண நெரிசலில் நசுங்கி போகிறது கொண்டாட்டம், திட்டமிடாத கொண்டாட்டம் திண்டாட வைக்கிறது. நன்றிங்க.
1: அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, பயண நெரிசலில் நசுங்கி போகிறது கொண்டாட்டம். நேற்று முன்தினம் மாலை ஆரம்பித்த ஒரு கூட்டம், கொடைக்கானலில் வியாழக்கிழமை மாலை ஆரம்பித்த கூட்டம், வாகன நெரிசல்கள் நேற்று முழுவதும் இரவு முழுவதும் இன்று இப்பொழுது வரை வாகன நெரிசல்கள். என்ன செய்வார்கள் போக்குவரத்து காவல்துறை? பாவம் இல்லையா அவர்கள். நாம் சரியாக முறையாக போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்கிறோமா? இப்படி போயிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக வாகனம் போயிட்டுருக்கு. ஒரு பேருந்து வலதுபுறமாக ஏறி போகிறாங்க, அப்போ மேலேருந்து கீழே வரக்கூடிய அந்த பேருந்து என்ன செய்வாங்க? அந்த பேருந்து ஓட்டுநர் என்ன செய்வார்? இந்த சாலை இவ்வளவுதான் இருக்கிறதுன்னு புரிந்து கொண்ட மக்களும் கூட, நமது உள்ளூர் மக்களும் கூட முறையாக போக்குவரத்து விதிமுறைகளை இவர்கள் கையாளுவதில்லை. இந்த நெரிசல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறவங்க கொடைக்கானலில் போய் பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்கும்போது மாலையாகி விடுகிறது. அப்போ கொண்டாட்டம் திண்டாட்டமாக மாறிவிடுகிறது. நாம் தான் ஒத்துழைக்க வேண்டும், நாம் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யார் இப்பொழுது?
2: வணக்கம்.
1: நாமக்கல்
2: மாவட்டம் பரமத்திவேலூர் வடிவிளையம்புதூர் சுமதி பிரபுங்க.
1: சுமதி சொல்லுங்களம்மா.
2: ஐயா, விடுமுறை வந்து திண்டாட்டமா தான் இருக்கு.
1: எப்படி?
2: நாங்க விவசாயம் செய்யறதுனால எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருக்கு. நம்ம அந்த வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, வேற வழியே இல்லைங்க. அப்படிங்கும் போது தம்பி பாப்பாக்கிலேயே விட்டா எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை உருவாங்க. அப்படி போனாலும் உடனே வந்தாங்க, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து அதை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க.
1: நிச்சயமாக இந்த மண்ணோடு போராடக்கூடிய விவசாய தோழர்கள், மாடுகள், வீட்டில் உள்ள அந்த வளர்ப்பு மாடுகள், பால் தொழில், இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மணி நேரம் கூட வெளியே செல்ல முடியாது, உழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்படி பிள்ளைகளை வெளியே கூட்டு போக முடியும்? திண்டாட்டம் தான். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
3: ஐயா. தேனி மாவட்டம் குள்ளப்பவனம் ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்கள் ஐயப்பன்.
3: ஐயா, கொண்டாட்டம் தான் சொல்ல வரேங்க ஐயா.
1: எப்படி
3: எப்படிண்டா? இப்ப பிள்ளைங்க வந்து வெளியூர்ல காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு லீவு கிடைக்காது. விடுமுறை நாள் பத்தி அவங்களுக்கு கிடைக்கும் லீவு. அப்படி மொத்தமா வந்து ஒரு இடத்துல ஏதாவது சுற்றுலா தரத்துக்கு போவோம், அங்க போவோம், அங்க போ குடும்பத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஊருக்கு போவோம் சொல்லி இப்ப நாங்க தேக்கடி போலாம்னு முடிவெடுத்து வரணும் இருக்காங்க ஐயா.
1: அதை விட பக்கமா சொல்லிட்டு இருக்கே. ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். சரியா? அருமை அருமை ஐயப்ப. நான் சொன்ன எப்பயோ அங்க காலேஜ்ல, அங்க கல்லூரியில, பள்ளிகள்ல, ஹாஸ்டல்ல, விடுதியில, அதாவது கஷ்டப்பட்டு அங்கே இருக்கத்தி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது இங்கேயும் நெருக்கத்தை தரக்கூடாது. அருமை. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. சொல்லுங்கள் யார்.
4: ஐயா வணக்கம்.
1: சொல்லுங்கள் யார்.
4: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் ஐயா சொல்லுங்க.
4: ஐயா, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல லீவ் விடும்போது நம்ம ரொம்ப திண்டாட்டத்துல இருந்தோம் ஐயா. அதே இது இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வந்து, நம்ம அவங்களுடைய குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு ஐயா. ஏன்னா பேர பிள்ளைகளோட இருக்குது ஒரு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
4: அதுலயும் நமக்கு ஆறு ஏழு பேரம் பேத்தி இருக்காங்க பாத்துங்க, வந்து அதற்கு சொல்லி அவங்க ஒரு உரிமையா பேசுறதும் செய்யறதும் வைக்கிறதும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கொண்டாட்டமா இருக்கு. அது அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒரு ட்ரிப்பு தான் கிடைக்கும்.
1: அருமையா சொன்ன. அந்த வருஷத்துல ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், மெக்கானிக் வேலையை விட்டுட்டு கூட பேரம் பேத்தியை பார்க்க போயிடுவாரு, அப்படித்தானே?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
3: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம், மேலும் விவரங்களுக்கு தொல்குடி.in.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
3: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கானமுகில் 100.5 வான் வழியே வலம் வந்து கொண்டிருக்கிறது. விவாத ரங்கமாக வானவில் யார் இப்பொழுது
6: சொல்லும் வசந்தங்களே, ஆடுங்களேன் பாடுங்களேன், ஒரு சோழன் குளிக்க வந்தான். நகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகார்முகம், உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மேற்கின நல்வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி மல்லிகார்முகம், சொல்லுங்க.
6: அதாவது நம்ம கையில தான் சார் இருக்கு கொண்டாட்டமும் திண்டாட்டமும். அளவுக்கு அதிகமா இருந்தாலும் சிரமம், அளவுக்கு குறைவா இருந்தாலும் இதுதான் சார்.
5: சரி சரி சரி,
6: எல்லாத்துக்குமே பண வசதி இருந்தாலும் திண்டாட்டம் இருக்காது.
5: அருமையான ஒரு விஷயத்தை

0: அடிக்கோட்டு சொன்னீர்கள். இது எல்லாத்துக்குமே தேவை, பொருளாதாரம். எல்லாருக்குமே விடுமுறை கிடைப்பதில்லை. ஒருவேளை எல்லாருக்கும் விடுமுறை கிடைத்தாலும் கூட அந்த விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தேவையான பொருளாதாரம் இருக்கிறதா? ஆணும் பெண்ணும் ஓடி ஆடி உழைத்து அன்றாட தேவைகளை சரி செய்து கொள்வதற்கும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்குமே நேரம் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய எப்போது நேரம் இருக்கும்? யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து குருமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது கொண்டாட்டம்
0: தான்,
1: அதாவது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது. குழந்தைங்களுக்கு அழகான ஞாபகங்கள் வந்து உண்டாக்கும். தாத்தா பாட்டியோட இருக்கிறதுல அனுபவங்கள் கிடைக்கும்.
0: அருமை
1: கொண்டாட்டம்.
0: அதாவது தாத்தா பாட்டியோடு சேர்ந்து ஒரு 10 நாள் இருக்கும்படியாக, அது கிராமத்தில் உள்ள அந்த உறவுகளை போய் சந்திக்கும்படியாக ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்தரக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கிராமத்திற்கு போக ஆசைப்படக்கூடிய குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ரங்கப்பன்
0: கஜலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கள் அம்மா.
2: எங்களுக்கு வந்து கொண்டாட்டமா தான் இருக்கு. வந்து பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. வீட்டுல ஒரு சிறு சிறு வேலையில செஞ்சுக்கிடுவாங்க. நாங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: அருமை, அருமை. ஆக தோட்டத்துல கூட சில நேரங்கள்ல அந்த குழந்தைகள் வந்து உதவி செய்வாங்க. அதுவும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மாற்றங்கள் தான், ஒரு இறுக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. யார் இப்பொழுது? வணக்கம்
3: ஐயா. வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு வந்து தங்கவேலுங்கய்யா.
0: சொல்லுங்கள் தங்கவேலு.
3: விடுமுறை நாட்கள் வந்து கொண்டாட்டம் இருக்கு, திண்டாட்டமும் இருக்குது. கொண்டாட்டம் அதிகமா போச்சுன்னா திண்டாட்டம் வந்துடும்.
0: சரி சரி சரி,
3: புரியுதுங்களா? இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நீர்நிலைகளை வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டாடணும். கொண்டாட்டத்துல திண்டாட்டம் வந்துடக்கூடாது. மெயினா வந்து ஸ்கூல் இருக்கிறப்ப குழந்தைகளை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க.
0: இந்த
3: விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் தான் நம்ம ரொம்ப கவனிப்பா இருக்கணும். எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்ட்டு, வெளியிருக்காங்க, பக்கத்தால போறாங்க, அங்க போறாங்கன்னு கவனிக்காம விட்டுட்டோம்னா நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப எச்சரிக்கை. இந்த ஒரு மாசம் வந்து நமக்கு திண்டாட்டமா இருந்தாலும்
0: குழந்தைகளை ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாக்கணும்.

கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா
5: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ற

0: தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: வழங்கும் வானவில்.
5: நூறு புள்ளி ஐந்தில் இணைவது யார் இப்பொழுது? வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் காரைக்குடி சாமிநாதன் பேசுகிறேன்
5: சார். ஆ, சொல்லுங்கள் சாமிநாதன்.
6: சார், இப்ப வந்து கொண்டாடம் தான் சார், சிறு பிள்ளைகளுக்கு வந்து கொண்டாடம் தான். அதுக்கு மேல வயது வீரிச்சா வந்து அவங்களுடைய யோசனை தான் வந்து திண்டாட்டமா கொண்டாடணும் யோசிக்கணும் சார்.
5: என்னுடைய
6: பேர்த்து வந்து இங்க கிராமத்து வீட்டுல ஓய்வு இருக்கேன், வந்து பாக்கும்பொழுது பால் குடம், மஞ்சு உரட்டு,
5: அருமை அருமை,
6: அதெல்லாம் கும்மி கொட்டு இதெல்லாம் பாக்கும்பொழுது அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும்போது பாக்கும்பொழுது நம்ம அதை ஒரு படம் எடுத்து பாக்கும்பொழுது திருப்பி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: அதுவும் மதுரையிலாம் பாத்தீங்கன்னா 2-3 நாட்களாக அவ்வளவு சந்தோஷம், மக்கள் அழகர் ஆத்துல இறங்குற மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப அருமையாக நாட்கள் ஓடுகின்றன. இறை பக்தியோடு, இறை உணர்வோடு, சொந்தங்களோடு, பந்தங்களோடு, உறவுகளோடு, தோழமைகளோடு யார் இப்பொழுது? வணக்கம்.
7: வணக்கம் சார்,
5: சொல்லுங்கள் யார்?
7: மதுரை மாவட்டம் கணேசன் பேசுறேன்.
5: கணேசன் சொல்லுங்க.
7: வணக்கம்.
5: சொல்லுங்க கணேசன்.
7: அதாவது கொண்டாட்டம் தான் சார் சொல்ல
5: முடியும்.
7: எப்படி, எனக்கு வந்து 6 பேர குழந்தைங்க. அவங்க அவங்க வந்து குறிப்பா ஒரு சின்ன ஸ்கூல்ல இருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு காலையில உணவு கட்டி கொடுத்துருவாங்க. தாத்தா ஒரு நேரம் சாப்பாடு வரு, அப்பா அம்மா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மொத்தமா உட்காந்து எல்லாரும் சாப்பிடும் போது பேர குழந்தைகள் ஊட்டி ஊட்டி சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த டயத்துல கிடைக்கிறது சார். எல்லாருமே மொத்தமா சாப்பிடுவாங்க.
5: கேட்கும் போதே அருமையா இருக்கிறது. ஏன்னா அந்த டென்ஷன், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்தால்தான் இங்கே வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு டென்ஷன். இந்த விடுமுறை நாட்களாவது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு சந்தோஷத்தமாக இருப்பது, அது ஒரு வித்தியாசமான கொண்டாட்டம் தான். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம்.
8: எங்க மரியாதைக்கு பாசமிகு அண்ணன் ஜான் பிரிட்ட அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அண்ணா நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம் சகோதரி, சொல்லுங்கள்.
8: அண்ணா, தஞ்சாவூர் ஆபிரகாம் படங்கள் வந்து பத்மாவதி பேசுறேன். 3 மாசம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிண்ணா.
5: மிகவும் நன்றி சகோதரி, சொல்லுங்க. கொண்டாட்டமா இருக்கா?
8: நீங்க வந்து பள்ளிக்கூடம் அந்த காலேஜ் விடுமுறையை பத்தி தான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நாங்க துணிக்கடல வேலை பார்த்துட்டு
5: இருக்கேன்னா,
8: அங்க வேலை பாக்குறவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாசம் நம்ம கடையில 4 நாள் லீவு கொடுப்பாங்க, எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்னா.
5: சரி,
8: அந்த ஒரு நாள் லீவு எப்படா வரும்னு காத்துட்டு இருந்து அன்னைக்கு அம்மாவை கூட்டிட்டு வெளியில போலாமா, இல்ல படுத்துங்களாமா, இல்ல ரெடியா கிட்ட இருக்கலாமான்னு ஒரு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானா? கண்டிப்பா கொண்டாட்டம் தானா?
5: ரொம்ப. ஏன்னா இந்த மாதிரி கடைகள்ல வேலை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால இந்த துணிக்கடையிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறவங்க என்ன மனநிலையோடு வர்றாங்களோ, அட்டன் பண்ணக்கூடியவங்க என்ன மனநிலை இருக்கான்னு தெரியாது. அவங்களுக்கு தேவையான அந்த அந்த புடவையோ அந்த ட்ரெஸ் கிடைக்காட்டிச்சுங்களே, அது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு நாள் விடுதலை. யார் இப்பொழுது இணைப்பில் வருகள்?
9: ஐயா வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் ஊர்லேருந்து பேசுறேங்க ஐயா. ஜான் டே பிரிட் ஐயா, வணக்கம்.
5: வணக்கம். இடைக்காட்டூர் அருமையான ஊராச்சே.
9: அப்படிதான், சர்ச்சுக்குள்ள ஊருங்க ஐயா.
5: திரு இருதய ஆண்டவர் ஆலயம்.
9: திரு ஆண்டவர் ஊரில்
5: இந்த பக்கம் இடைக்காட்டூர் சித்தர் இருக்கிறார் இல்லையா?
9: ஆமாங்க, இடைக்காட்டூர் சித்தர்.
5: உங்கள் பேருங்க?
9: பிரபாகரன் ஐயா.
5: பிரபாகரன், சொல்லுங்க.
9: புதுவாக கொடை விடுமுறை வந்து குழந்தைகள் வந்து போதுல இருந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது மாதிரி இந்த பாடங்களை படிச்சு மன சோர்வு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது அந்த விடுமுறை கொண்டாடம் தாங்க.
5: அருமையா சொன்னாங்க, ஒரு சோர்வு நீங்கி குழந்தைகள் கொஞ்சம் ஃப்ரீயா, மைண்ட் ரிலாக்ஸா. அருமையா சொன்னாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
10: அன்பிற்குரிய சகோதரர் இனிமையான காலை வணக்கம். ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு குடும்பத்தோட ஒரு சுற்றுலா கோயில் குளத்துக்கு போயிட்டா அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு வருஷத்துக்குமே தங்கி இருக்குங்க மனசுல. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வருஷத்துல வந்து கொடைக்கானல் போறோம்னா இன்னொரு வருஷம் ஊட்டி இப்படி மாத்தி மாத்தி போகணும். ஒரே இடத்துல திரும்பி திரும்ப போறதை தவிர்த்து இப்படி போனா இன்னும் மகிழ்ச்சியா இருக்குறது என்னோட கருத்து.
5: அருமையா சொன்ன, ஒரே இடம் லீவ் விட்டாச்சா கொடைக்கானல், லீவ் விட்டாச்சா ஊட்டி, ஏற்காடு, இல்ல ஏதாவது பிடிச்ச ஒரு ஊர், அங்கங்க வித்தியாசம் போலாமே. அதுல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். அருமையா சொன்னாங்க. இந்த வாரத்தை சனி ஞாயிறு விடுமுறை அது எப்படி

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
4: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இசைவாடும் இளங்குயில் கோடை பண்பலை 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது வருக?
10: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோவன். காலை வணக்கம்.
0: சொல்லுங்கள் டாக்டர். வணக்கம். உங்களுக்கு திண்டாட்டமா கொண்டாட்டமா?
10: குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் தாங்க. ஆனா பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த துன்பங்கிற துண்டை தோல் எடுத்து போட்டாங்க, அவளை எடுத்து போட்டுக்கிறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பொருளாதார நிலைமை. அது என்ன மாதிரி மருத்துவ தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 24 எந்த நேரம் வெளியே போறது தெரியலாம. பொருளாதார நிலைமை, அதே மாதிரி காலநிலை மற்றும் அந்த அக்கி நட்சத்திரம் இருக்கீங்க, அதே மாதிரி உடல்நிலை இதுக்குள்ள பூரா சமாளிக்கிறக்குள்ள ஏண்டா விடுமுறை விட்டாங்க நம்மளுக்கு. இருந்தாலும் அந்த துன்பங்கிற துண்டை உதட்டு சுகமான சுமையா நினைச்சோம்னா சந்தோஷம்.
0: அருமையா, சுகமான சுமையா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை சொன்னார், கோடை விடுமுறை ஆரம்பித்துக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறது. ஏற்கனவே பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்கள், அதிகமாக தண்ணீர் குடியுங்கள், தாகம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ தள்ளி போடாதீர்கள். குழந்தைகளை இந்த விடுமுறை நாட்களில் வெளியே போய் விளையாடிவிட்டு வந்தால் வெளியே போய் விளையாடிவிட்டு வர சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே இறுக்கி போடாதீங்க. அதிகமாக தண்ணீர் குடித்து கொண்டே இருங்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
11: வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமளா. நலம் நலமறியா
0: சொல்லுங்கள் அம்மா.
11: அண்ணா வந்து குழந்தைகளுக்கு கொண்டாட்டம், பெற்றோர்களுக்கு திண்டாட்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து அதுகளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடை கொடுத்து அனுப்பிடுவோம், அது சாப்பிட்டு வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க, குளிக்காதுங்க, அங்க எங்க ஓடிக்கிட்டு இதுகளை பாதுகாக்கிறதே நமக்கு பெரிய வேலையா இருக்கும். நம்ம சாப்பிட முடியாது.
0: ஆமா ஆமா. விடிய காலையில லீவு தானே, தூங்கட்டுன்னு விட்டுருவாங்க சில பேர். இந்த லீவு நாளில் தூங்க வராது, தூங்கு தூங்கி தூங்கி உடைய கால சாப்பாடே 11 தான் சாப்பிடுவாங்க. ஆக இது மாற்றம் வரும் பொழுது உடலும் கெட்டு போயிருது, குடலும் கெட்டு போயிருது. யார் இப்பொழுது?
12: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் யார்?
12: நான் காங்கயம் உயர் குளவத்திலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
12: விடுமுறையில வந்து திண்டாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குதுங்க. அந்த கொண்டாட்டம்னா சுற்றுலா போறது, புதிய விஷயங்கள் கத்துக்கிற, சினிமா பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் தாங்க. அப்புறம் அதுல வந்து திண்டாட்டம்னா அந்த பண செலவு, பயண சோர்வு, வெளி மாநிலம் எல்லாம் போனா மொழி பிரச்சனை, இதெல்லாம்

0: பொண்ணு திண்டாட்டம். அதனால ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பார்த்துதான் அதை கொண்டாட முடியும் சார்.
1: பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது என்பது ஒரு இருந்தாலும் கூட நம்ம ஊர்களிலேயே பொதுவாக இப்பொழுதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் அம்மன் திருவிழா அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய கும்மி அடித்தல், முளப்பாரி எடுத்தல், பால் குடம், இன்னும் அருமையாக அந்த ஊர்வலங்கள், திருத்தேர் வலம் நிறைய சொல்லலாம். இதிலேயே நம்ம இந்த கொண்டாட்டத்தை சிறப்பாக கொண்டாடலாம். பொருளாதாரம் என்பது அதை தாண்டி வரும்பொழுது வெளியூர் செல்லலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: வணக்கம் ஐயா அவர்களே,
1: சொல்லுங்கள்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: நான் தேனி மாவட்டம் டி சுப்ளாரம் நாலிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேன் ஐயா.
1: கொண்டாட்டமா இருக்கீங்க போல இது தெரியுது.
2: அப்படி ஒன்றும் கொண்டாட்டம் இல்லையா, திண்டாட்டம் தான். எப்படி திண்டாட்டம்டா, இப்ப கோடை விடுமுறை ஆயிருச்சு, பேரம் பேச்சு மத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க போகணும் இங்க போகணும்ன்றாங்க. ஊட்டி கொடைக்கானல கூட்டு போறோம், நெடுமேட்டா அது சொந்தக்காரங்க பந்தக்கார வீட்டுக்கு கூட்டு போறோம், இப்படி எல்லாம் சுத்தடிக்கிறோம். அப்ப இந்த ட்ரெயின் பஸ் இதுக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூட்டங்கள் அதிகம். அப்ப பிள்ளைகளை மிஸ் பண்ண விட்டுருவோம் வீரவெடி திருவிழாவில மாதிரி. இன்னைக்கு கொடைக்கானலுக்கு வரம்பாலும் கொடைக்கானலுக்கு டிக்கெட் போட சொன்னா அவங்க கவிஞ்சிக்கிட்டேன், கவிஞ்சி வந்துட்டா கவிஞ்சிக்கிட்டேன் டிக்கெட் போடுவேன் அப்படின்னு சொல்லி பல வழியில அது திண்டாட்டம். பிள்ளைய மிஸ் பண்ணாம வீடு வந்து சேர்க்கறது பெரிய பாடு. கையில நீட்டுறதெல்லாம் வேஸ்டா போற பொருள் எல்லாம் கையை நீட்டு வாங்கி கொடுங்க, வேஸ்டமான பொருளை வாங்க சொல்லாதுங்க. இதனால இப்போ திண்டாட்டம் இல்லையா?
1: அதாவது குழந்தைகள் என்பவர்களுக்கு வந்து தெரியாது, அப்பா பாக்கெட்ல தாத்தா பாக்கெட்ல பணம் இருக்கான்னு குழந்தைகள் தெரியுமா? பணம் என்பதை குழந்தைகள் தெரியுமா? ஆசைப்பட்ட பொருளை அது வாங்க வேண்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நம்ம எவ்வளவோ அனாவசியமாக வீண் செலவுகள் செய்து கொண்டிருக்கிறோம், அதை அப்படியே நிறுத்திவிட்டு குழந்தைகளுக்கு செய்யலாமே. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்திங்க.
1: சொல்லுங்க ஐயா. மூர்த்தி ஐயா,
3: கொண்டாட்டம் தாங்க ஐயா, தெரியாத விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்குறேங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஐயா, கொண்டாட்டமா தான் பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க.
1: அருமையான விஷயம் இது. கொண்டாட்டமாக இருந்தாலும் கூட ஒரு எச்சரிக்கையோடு, முன்னெச்சரிக்கையோடு நாம் இந்த கொண்டாட்டங்களில் மூழ்க வேண்டும்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: என் இசை பாடி வரும் இளைய 100.5 இணைந்திருக்கிறோம் நாம் வானவில். யார் இப்பொழுது வருக?
3: வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்கள்.
3: தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஆரிஃபா ஜலாலுதீன் பணிவான. வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்கள் ஆரிஃபா.
3: வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து வீட்டுல பிள்ளைகளை கூட்டிட்டு போனோடனே முதல் நாளே தூக்கம் வராது, பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு
2: சொன்னோடனே
3: போனவுடனே அந்த கிளவி என்ன சி நம்மளோட ஐஸ் த்ரீ ஐஸ் ஃபோர் அப்படின்னு அதையும் சேர்ந்து விளையாடும். அவரு களி கிண்டி அந்த நாட்டு சொதிய வச்சு தட்டுல ஊதி வரிசையா உட்காருங்கடா, அந்த கிளவிக்கு வேறுத்திருக்கும். ஆனா எங்களை பார்த்து ஒரு சந்தோஷம், எங்களோட ஓடி பிடிச்சு விளையாடும். அதே போல வந்து நம்ம போய் எனக்கு ஐஸ் வாங்கி கூட ஐஸ் வாங்கணும்னு அழுகும். அழுதோன்னு இவங்க டே தரும்பு முடிக்கும் தரும்பு முடிக்கும் அப்படி அங்கிட்டு போன இங்கிட்டு போன ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த ஒரு மன மகிழ்ச்சி வந்து அந்த கொண்டாட்டம் தான் நான் வாதத்தை வந்து பணிவுடன் பதிவு செய்து கொள்கிறேன். அது கிடைக்க போறது கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இயக்க சீராக நிம்மதியாக இருப்பதற்கு இந்த மாதிரியான விடுமுறை சுற்றுலாக்கு அவசியம் தேவை, கொண்டாட்டம் தேவை என்கிறது பணிவுடன் பதிவு.

0: யாருமே சொன்னாங்க. இந்த கிராமங்களுக்கு போய் தாத்தா பாட்டி வீட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா பேர குழந்தைகளுக்காகவே தாத்தா பாட்டி நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. இந்த கோழி இவனுக்கு, இந்த சேவல் அவளுக்கு அப்படின்னு வளர்ப்பாங்க. அது போன உடனே நமக்கு என்ன தேவையோ அது அருமையாக அந்த மாவை அந்த கையால், அந்த வயதான அந்த கையால் வந்து பிடித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு உருண்டை கொடுக்கும் பொழுது தேவாமிர்தம்னா என்னாங்க? யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: திண்டுக்கல்லிருந்து மீனா விஜயராஜன்.
0: சொல்லுங்களம்மா.
1: இந்த திண்டாட்டமும் கொண்டாட்டமா மாத்திர நம்ம கையில தாங்க சார்.
0: அருமையா சொன்னீங்க.
1: வாழ்க்கை கல்வியை பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம். அத பிள்ளைகளை வேகமா எந்திரிக்க சொல்லலாம், அதுல கிடைக்கிற நன்மையை சொல்லலாம். குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தா கோலம் போட கத்துக் கொடுக்கலாம், அவங்களே ஜட பின்ன கத்துக் கொடுக்கலாம். பசங்களா இருந்தாலும் அப்பா ஏதாவது வியாபாரம் பண்ணார்னா அதுல போய் அவங்கள கூட மாட வேலை செய்ய சொன்னா அதோட நுணுக்கத்தை கத்துக்குவாங்க. அதனால அவங்க வாழ்க்கை வந்து வளமாகும் சார். அதனால நம்ம திண்டாட்டம் நினைக்க கூடாது, கொண்டாட்டமாவே மாத்தலாம்.
0: உண்மை. அப்பா வந்து ஒரு கடை வச்சுக்கிறாரா, போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1 மணி நேரம் கூட இந்த அப்பா எப்படி அதை டெக்னிக்கலா வந்து விற்கிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, கற்றுக்கறலாம். இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக வந்து விட்டது. நாளைக்கு கோலம் போடக்கூட ஏஐ தொழில்நுட்பம் வந்து உதவி செய்யும், ஜட பின்றதுக்கு உதவி செய்யும். ஆனால் நமது கிராமத்து மண் வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த நேரடியான சந்தோஷங்கள் யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில்
0: சொல்லுங்கள் ஐயா.
2: விடுமுறையின் நோக்கமே கொண்டாடுறதுக்காக தான். அதை வந்து திண்டாட்டமாக ஆகிக்காமல் கவனமாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன்.
0: ஏன்னா
2: விளையாடுத்தனமாக குழந்தைகளுக்கு விடுமுறைங்கும் போது குழந்தைகளை விளையாடி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கிறத விட குழந்தைகளை கவனிச்சுக்கணும். இந்த 1 மாசத்துக்குங்க குறிப்பாக நீர்நிலைகளுக்கெல்லாம் போகும்போது பெரும்பாலான விபத்துகள் ஏற்பட்டுதான் இருக்கு, வருதாவசம். அதை வந்து கவனமாக நம்ம ஆக்கிக்கிட்டு நம்ம கொண்டாட்டமாக ஆக்கணும், திண்டாட்டமாக ஆக்கிக்காமல் இருக்கணும். குறிப்பாக செல்போனில் எடுத்து இது
0: யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார் வேம்படி பாடம் தண்டபாணி. இந்த செல்போனில் செல்ஃபி எடுக்கிறது, பொதுவாக இந்த நீர்நிலைகள் மலைகளில் இருக்கக்கூடிய அருவிகளில் பாறைகளில் பாசி படிந்திருக்கும், அது வழுக்கி விட்டுச்சுன்னா தலைமையில் அடிபட்டு அவ்வளோதான். ஆக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வது, அருவியோடு நின்று விளையாடுவது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃபோட்டோ எடுப்பது, செல்ஃபி எடுப்பது நியாயம்தான். எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: கட்டளையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடைப்பண்டலை ஊடகம். ஐயா வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
3: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன். ஐயா
0: சொல்லுங்க. முத்துராமன்
3: பாத்தீங்கன்னா அதிக விடுமுறை வந்து நம்மளுக்கு கொண்டாட்டம் தாங்க ஐயா. எப்படி சொல்றேன்னு நம்ம தேர்தல் திருவிழா முடிஞ்சு இப்ப கோவில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு.
0: சரி சரி சரி.
3: ஆமா, கோவில் திருவிழா நேற்றுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா கோவில்கள் எல்லாமே கூட்டம் நடந்து அங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை செல்வங்கள் பாத்தீங்கன்னா பால் காவடியும் பன்னீர் காவடியும் உண்மையிலேயே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறாங்க.
0: அருமை.
3: இன்னைக்கு வந்து கோவில்கள்ல போய் பாக்குறோம் அந்த குழந்தைகள் வந்து அந்த பால் காவடியும் பன்னீர் காவடியும் எடுத்து போற போது ரொம்ப உண்மையே பிரசித்தி பெற்ற ரொம்ப அருமையா இருக்குங்க.
0: அருமையா சார். முத்துராம நேற்று மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது அந்த வெப்பத்திலும் கூட தண்ணீர் பீச்சி அடித்து மக்களை குளிர்வித்து, சாமியையும் குளிர்வித்து, பூமியையும் குளிர்வித்து, அந்த சந்தோஷங்கள் நிச்சயமாக கொண்டாட்டங்கள் தான்.

0: நீரோடை கோடை பண்பலையின் வானவிலில் யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: ராஜாராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜா ராமன்.
1: அதாவது இது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் திண்டாட்டமாக இருந்தாலும் இன்றைய விடுமுறை முதலில் குழந்தைகள் நம்முடைய கைகள் அகப்பட்டு இருக்கிறாங்களா யோசிக்கணும்.
0: ஏன்னா
1: குடும்பத்திலே சார்ந்து இல்லாம பாத்தீங்கன்னா அவர்கள் பார்த்து ஒரு தனியா உறவுல போயிட்டாங்க. இந்த கல்வி செல்லடைபேசியில வச்சுக்கொண்டு அதற்கான ஒரு தனி உலகத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் போயிட்டாங்க. பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பண்பாடு சார்ந்த விழாக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளோட பாத்தீங்கன்னா சேர்ந்து இருந்த அப்ப கொண்டாட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா கொண்டாட வேண்டிய சூழல் வந்துருச்சு.
0: ஏன்னா
1: பொருளாதாரத்தை வைத்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை வருகின்ற போது திண்டாட்டமா தாங்க இருக்கு.
0: அருமையா சொன்னாங்க ராஜாராமன். பொருளாதார அடிப்படையில் தான் எல்லாமே அரங்கேறி கொண்டிருக்கிறது. வீட்டில் கணவன் கை நிறைய சம்பாதித்து வந்து மனைவி கையில் கை நிறைய கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனைவியே சந்தோஷப்பட்டு கணவனுக்கு சோறு போடுவான். இப்படி தான் இப்போ இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் பொருளாதாரம் ஒரு நிச்சயமாக ஒரு அடிப்படையாக இருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம். சொல்லுங்க. நலமா இருக்க ராஜேஸ்வரி சொல்லுங்க.
2: நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டாட்டம் தானே. எப்படிங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. லீவு கிடைச்சாலும் நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம செலவு பண்ண முடியும். இதே சொந்த கிராமத்துக்கு போக முடியும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டு போக முடியும். உறவுகளுக்கு அறிமுகப்படுத்த முடியும். நம்மளா வேலை வேலை ஓடிட்டே இருந்தா நம்ம விடுமுறை எப்ப கிடைக்க போகுது? விடுமுறை கிடைக்கும் போது நம்ம போக முடியும். கொண்டாட்டம் தானே.
0: அருமையா சொன்னாங்க. தாத்தா பாட்டியை ஊருக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்தி உறவுகளை சொல்லி சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கல்யாண வீடுகளில் விசேஷ வீடுகளில் நம்ம சொந்தங்களை குழந்தைகளுக்கு தெரியாமலே இருக்கும். நம்ம கூட்டு அறிமுகப்படுத்தோட அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு உடனே வெளியே ஓடி போயிடுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கல்வியை கற்றுத்தர வேண்டும். அருமையாக சொன்னாங்க மீனா விஜய் திண்டுக்கல்லேருந்து. அப்படி தான் முக்கியம். அதுதான் அடிப்படை. யார் இப்பொழுது சொல்லுங்கள். வணக்கம். சொல்லுங்க சந்திரசேகர்.
3: விடுமுறை என்பது கொண்டாட்டம் தாங்க. அதாவதுங்க தனியா லீவ் எடுத்தா திண்டாட்டங்க. பொது விடுப்பு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப சொன்னீங்க அதே மாதிரி எல்லாம் போய் உறவோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுதான் கொண்டாட்டங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் போய் பாக்குறது கொண்டாட்டம் சந்தோஷம் தாங்க.
0: அருமையா சொன்னாங்க சந்திரசேகர். அதாவது விடுமுறை எடுத்து வேலை நாட்களில் விடுமுறை எடுத்து போய் அது அனுபவிக்க விட நம்ம எல்லாருக்கும் விடுமுறை விடும் பொழுது புதிய உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக. அதுதான் நியாயமான கொண்டாட்டம். வணக்கம். யார் இப்பொழுது? வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
4: குள்ளக்காப்பட சித்ராமாணிக்க பேசுறேன்.
0: சொல்லுங்கள் அம்மா.
4: கொண்டாட்டமா திண்டாட்டமானு கேட்டிருக்கீங்க. விடுமுறை கொண்டாட்டம் தான் சொல்லுவா. ஏன்னா கொண்டாட்டம் இருக்கு திண்டாட்டம் இருக்கு ரெண்டுமே இருக்கிறது தான் வாழ்க்கை. நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகளோட விளையாடுறது இருக்க கொண்டாட்டம்
0: தான்.
4: மறந்து விளையாடுறது நான் ரொம்ப கொண்டாட்டம். அதனால அது வர்றதே பெருசு இந்த காலத்துல.
0: உண்மை. ஆனா ஒரு அசியம் அருமையான விஷயத்த சொன்னாங்க. அடிக்கோடிட்டு வீட்டுக்கு பொதுவாக பெரியவங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றதே ஒரு விஷயம். அதை வந்து திண்டாட்டமாக்கலாமா? எல்லா கவலைகளையும் மறந்து விட்டு பேரன் பேத்தியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். கொண்டாட்டம்னா என்ன? திண்டாட்டம்னா என்ன? அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொருவரின் பார்வையில் அது மாறுபடுகிறது. சிலரின் கொண்டாட்டங்கள் சிலருக்கு திண்டாட்டங்கள், சிலரின் திண்டாட்டங்கள் சிலருக்கு கொண்டாட்டங்கள். அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதவங்களுக்கு அது திண்டாட்டம் தான். அவனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்கும் பொழுதுதான் அங்கே எந்த விதமான மன உளைச்சலும் வராது. ஆனாலும் ஒரு இறுக்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தற்காலிக விடுதலை தான் விடுமுறை எனும் மருந்து. அதை மருந்தாக எடுத்துக்கொள்வோரும் இருக்கிறார்கள், விருந்தாக அனுபவிக்கக்கூடியவரும் இருக்கிறார்கள். எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அது எல்லை மீறி போகும்போது தான் தொல்லையாக மாறுகிறது. காலையிலிருந்து மாலை வரை புத்தகங்களோடு போராட்டம், மாலை நேர வகுப்பு, சனி ஞாயிற்றுக்கிழமைகளை சிறப்பு வகுப்புகள். இப்படி இறுக்கத்திலிருந்து விடுமுறை விட்டதும் ஏதோ ஒரு புதிய சந்தோஷம், புதுமையான மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆனந்தம். பெற்றோர்களுக்கு தினமும் வேலை பழுதான். என்றைக்கு அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது? ஆணும் பெண்ணும் ஓடி ஆடி உழைக்க வேண்டி இருக்கிறது. அப்படி உழைத்தால்தான் அடுத்த வருஷத்திற்கான ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் சேர்க்க முடியும். அதில் உண்மை இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கை அப்படி இருக்கிறது. மாற்ற முடியாது, மாறும் வாய்ப்பு இல்லை. விடுமுறை விட்ட பிறகும் அம்மா அப்பா காலை

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

வீட்டிலேயே வேலைக்கு போய்விடுகிறார்கள். வீட்டிலேயே இருந்து இந்த குழந்தைகள் நேரத்துக்கு சாப்பிடாமல் தூங்கி கழிக்கிறார்கள், பொழுதை போக்குகிறார்கள். ஒருவேளை அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் செல்ஃபோன், டிவி, எவ்வளவு நேரம் செல்ஃபோனோடும் டிவியோடும் இருக்க முடியும்? ஒரு மாற்றம் வேண்டுமே, அதுவும் போர் அடித்து விடுகிறது குழந்தைகளுக்கு. அதிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டுமே, என்ன செய்வது? என்னதான் அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் உட்கார வச்சு சாயந்தரமாக பேசணும். பேசி ஒரு 10 நாள், ஒரு 5 நாள், ஒரு 2 நாள் வெளியே சென்று வரலாம். ஐயா, மிகப்பெரிய பட்ஜெட் போட வேணாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பக்கத்தில் உள்ள ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு, பக்கத்தில் உள்ள ஒரு அருமையான ஊருக்கு, எல்லோரும் போகக்கூடிய கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த மைண்டு, அதாவது இந்த கஷ்டங்கள், இந்த மன உளைச்சலிருந்து விடுறான். இப்படிப்பட்ட சூழலில் விடுமுறையை பிள்ளைகளோடும் பேர குழந்தைகளோடும் தொல்லைகளை மறந்து சந்தோஷமாக இருந்தால் நமக்கு குழந்தை தரக்கூடிய மிகப்பெரிய ரிலாக்ஸ் அதுதான். குழந்தைகள் மூலமாக நமக்கு விடுமுறை ஒரு ரிலாக்ஸ் சென்றிருக்கிறது. எனவே நீண்ட விடுமுறை கொண்டாட்டமே.

0: இதுவரை ரசித்தும் கோடி பண்பலை 100.5
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
0: வழங்கிய வானவில்
1: விடுமுறை நாட்கள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று தலைப்பில் விருந்தது வானவில். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனீஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியாக்கம் சக்திகுமார். இனி நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள். வருமுன் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 112,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி

0: கோவை திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz-இல். வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
1: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. விருப்பு வெறுப்பின்றி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு மேலயும் அதிகமா பாசம் வைக்கவும் வேண்டாம், ஆசைப்படவும் வேண்டாம், அதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கவலைப்படவும் வேண்டாம், பற்றற்று இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படிலாம் இருந்துட்டாதான் ஞானி ஆயிடுவோமே அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஆனாலும் துன்பப்படாம இருக்கணும்ல, அதனால யாருக்கு என்ன எப்ப எது முடியுமோ அதை அப்ப பார்த்து இருந்துக்க வேண்டியதுதான். ஆசைப்பட்டா கவலைப்பட்டுதான் ஆகணும்னா ஆசையும் பட்டுக்க வேண்டியதுதான், கவலையும் பட்டுக்க வேண்டியதுதான். ஆனா அதே நேரத்துல ஏதாவது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் இருந்தா அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படவும் வேண்டாம். அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய துக்கம் நடந்தா அளவுக்கு அதிகமா துக்கப்படவும் வேண்டாம். எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கிட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும். வெற்றிகளை கொண்டாட வேண்டாம், தோல்விகளுக்கு துவண்டு விட வேண்டாம், அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அனைத்தையும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கோடை பண்பலை 100.5 MHz-ல நிகழ்வுகளின் நினைவுகள்ல அப்பப்ப ஒரு சில கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் விக்ரமாதித்தன் கதைகள் கேட்கலாமா? கோடை பண்பலை 100.5 MHz-ல் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கி சொல்லும் போது அதனுள் இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம், மன்னா, ஆவிகளும் பேய்களும் உலவும் இந்த பயங்கர வனத்தில் நீ எதற்காக இவ்வாறு அலைந்து திரிகிறாய் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை. ஒருவேளை அற்புதமான சக்திகளை பெறுவதற்காக நீ இத்தனை முயற்சிகளை மேற்கொள்கிறாயோ என்று தோன்றுகிறது. கபாலி என்பவனின் கதையை கூறுகிறேன் என்று கதை சொல்லலாயிற்று. மாணிக்கபுரியில வாழ்ந்துட்டு வந்த பிரபல வியாபாரி பத்மநாபன் தன்னோட ஒரே மகளான பிரத்யுக்ஷாவிற்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானிச்சாரு. தன்னோட நண்பரோட மகனான ஆனந்தனுக்கே தன்னோட மகளை மணமுடிக்கவும் முடிவு செஞ்சாரு. ஆனா திடீர்னு கல்யாணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பிரத்யுக்ஷாவுக்கு ஒரு விசித்திர நோய் ஏற்பட்டுச்சு. அவளால பேசவே முடியாம

வாய் அடைச்சு போயிடுச்சு. இதனால பத்மநாபன் துடிதுடிச்சு போயிட்டாரு. பல ஊர்கள்ல இருந்து தலை சிறந்த வைத்தியர்களை வரவழைச்சு சிகிச்சை செய்தும் பலன் இல்ல. கடைசியில ஒரு நாள் தனஞ்சயன் அப்படிங்கிற வைத்தியர் அவளை பரிசோதித்து அவளுடைய நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாரு. அவர் பத்மநாபனை நோக்கி, உங்களோட மகளோட குரல் வலை நரம்புகள் செயலற்று போயிடுச்சு, அதனால அவளால பேச முடியாது. இந்த நோய தசமூலம் அப்படிங்கிற மூலிகையினால மட்டுமே குணப்படுத்த முடியும். ஆனா அந்த மூலிகை வங்காள கடல்ல இருக்கிற நாகத்தீவுல மட்டுமே கிடைக்கும். ஆனா அங்க போறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைத்தியர் சொன்னதை கேட்டுட்டு ஆனந்தன், வைத்தியரே, நான் பிரத்யுக்ஷாவுக்காக தசமூல மூலிகைய உலகத்தோட எந்த திசையில இருந்தாலும் நான் எடுத்துட்டு வருவேன். அந்த முயற்சியில என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்காப்ல. அப்படி அவனை பெருமிதத்தோட பார்த்த தனஞ்சயர், நீ அந்த மூலிகைய நீ எப்பாடு பட்டாவது எடுத்துட்டு வந்தா அது பிரத்யுக்ஷாவுக்கு மட்டும் இல்லாம அதே நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்க பல நோயாளிகளுக்கும் பலன் கிடைக்கும். நீ தனியா போக வேணா, உன்னோட என்னோட சீடன் சஞ்சய் வருவான், அவனையும் கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. ஆனந்தனோட நண்பன் சிவநாதனும் அவனோட போக முன் வந்தான். அங்க இருந்தவங்கள ஒருவனான கபாலி, எனக்கு வீரதீர சாகசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பயணத்துல நானும் கலந்துக்கிறேன், நாலு பேருமா போகலாம், வெற்றியோட திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு நல்ல நாள் பார்த்து நாலு பேரும் மாணிக்கபுரியை விட்டு கிளம்பினாங்க. கால்நடையா பல நாட்கள் போனதுக்கு அப்புறம் கிழக்கு கடற்கரையான வங்கக்கடலை அடைஞ்சாங்க. ஒரு கட்டுமர படகுல நாலு பேரும் நாகத்தீவை நோக்கி பயணிச்சாங்க. முதல் ஐந்து நாட்கள் பயணத்துல அப்படி ஒன்னும் பெருசா அபாயம் எதுவும் ஏற்படல. ஆனா ஆறாவது நாள் அன்னைக்கு திடீர்னு ஒரு திமிங்கலம் தன்னோட வாலை சுழட்டிக்கிட்டு அவங்களோட கட்டுமரத்தை அடிக்க அது துண்டு துண்டா உடஞ்சு போச்சு. நாலு பேரும் கடல்ல மூழ்கிட்டாங்க. ஆனந்தன் கடலுக்குள்ள மூழ்க இருந்த சமயம் பார்த்து அவனோட நண்பனான சிவநாதன் என்ன பண்ணிருக்காப்ல, உடஞ்ச படகுல ஒரு துண்ட அவங்கிட்ட தள்ளி விட்டுருக்காப்ல. தனக்கு தகுந்த சமயத்துல உதவி செய்த நண்பனுக்கு நன்றி கூற திரும்பினா ஆனந்தன். ஆனா சிவநாதனை காணா. மத்த ரெண்டு பேரும் சற்று தொலைவுல உடஞ்ச படகு துண்டுகளை பிடிச்சுக்கிட்டு மிதக்கிறது தெரிஞ்சது. அஜோ, தனக்கு உதவி செஞ்ச நண்பன் மட்டும் காணாமல் போயிட்டானே அப்படின்னு நினைச்சு ஆனந்தன் ரொம்ப வருந்திருக்கான். மிதந்துகிட்டே போய் மூணு பேரும் கடலுக்கு நடுவுல இருந்த குன்றுகள் சூழ்ந்த ஒரு தீவுல ஒதுங்கினாங்க. அப்போ வானத்துல இருந்து ஒரு பறக்கிற தட்டு தெரிஞ்சது. அந்த பறக்கும் தட்டு அவங்க இருக்கும் இடத்துக்கு கீழே இறங்குச்சு. அதுல ரொம்பவும் வயசான ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தாரு. அவரை மிகுந்த ஆச்சரியத்தோட மூணு பேரும் பார்க்க அவரு, பயப்படாதீங்க, நானும் உங்களை போல மனுஷன்தான். வானத்துல பறக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. அதுக்காக காலமெல்லாம் முயன்று இந்த பறக்கும் தட்டை உருவாக்கினேன் அப்படின்னு இருக்காரு. ஐயா, தசமூலம் அப்படிங்கிற மூலிகையை தேடி நாங்க நாகத்தீவுக்கு புறப்பட்டோம், அது எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஆனந்தன் கேட்டான். இதுதான் நாகத்தீவு. மலைக்கு மேல வஞ்சி நகர் அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு இந்த பறக்கிற தட்டுலதான் போகணும். உங்கள யாராவது அவங்களோட இளமைய எனக்கு தியாகம் செஞ்சா இதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காரு அந்த கிழவர். உடனே சஞ்சய் தன் இளமைய தியாகம் செய்ய முன் வந்தான். ஆனந்தன் அவனை தடுத்தும் சஞ்சய் கேட்கவே இல்லை. உடனே கிழவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சஞ்சய் உச்சரிக்க அவன் கொஞ்ச நேரத்துல கிழவனா மாறிட்டான். கிழவர் சின்ன வயசு பையனா மாறிட்டாரு. சின்ன வயசான கிழவர் ஆனந்தன் கிட்டக்க பறக்கும் தட்டை கொடுத்தாரு. அப்புறம் ஆனந்தன் கபாலி ரெண்டு பேரும் மட்டும் பறக்கும் தட்டுல ஏறி வஞ்சி நகரை போய் அடைஞ்சாங்க. அந்த வஞ்சி நகர்ல என்ன இருந்துச்சு? இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
4: நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
5: ஆனந்தனும் கபாலியும் பறக்கும் தட்டில ஏறி

வஞ்சி நகர போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னோம். வஞ்சி நகர்ல அவங்க பார்த்த காட்சி அவங்கள திடுக்கிட வச்சது. அந்த ஊர்ல இளைஞர்களும் இளம் பெண்களும் மிருகங்களோட தலைகளோடையும் மனிதர்களோட உடலோடையும் தென்பட்டாங்களாம். கிழவர்களும் கிழவிகளும் மட்டும் முழு மனித வடிவில இருந்திருக்காங்க. அங்க யாரு என்ன கேக்குறது, தசமூல மூலிகையை எப்படி தேர்றது அப்படின்னு புரியாம அவங்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு கிழவியோட குடிசைய அடைஞ்சிருக்காங்க. அந்த கிழவி கிட்டக்க தசமூல மூலிகையை பத்தி கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த கிழவி, அந்த மூலிகை இளவரசியோட நந்தவனத்துல இருக்குது, ஆனா அதை உங்களால பெற முடியாது. இப்ப இளவரசியே ஒரு மந்திரவாதியோட பிடியில தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. யார் அந்த மந்திரவாதி, ஏன் இந்த ஊர்ல இளம் வயதினர்லாம் வித்தியாசமான தோற்றத்தோட காணப்படுறாங்க அப்படின்னு கபாலி கேட்டிருக்கான். அது பெரிய கதை. மகாதம்பன் அப்படிங்கிற மந்திரவாதி இளவரசி நந்தினிய அடைய விரும்பினான். ஆனா இளவரசிக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால கோபம் கொண்ட மந்திரவாதி இந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள் எல்லாம் மிருக தலைகளோட தோன்றுமாறு சாபம் விட்டுட்டான். எங்களை மாதிரியான வயசானவங்களை விட்டுட்டான். இளவரசி என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சாபத்தை நீக்கிக்குவேன் அப்படின்னு அந்த கிழவி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கமா மந்திரவாதி போயிட்டு இருந்தான். உடனே கபாலி அவனுக்கு எதிரில போய் நின்னு, ஏய் மந்திரவாதி, உன் அக்கிரமத்தை ஒடுக்க நான் வந்திருக்கேன், மரியாதையா உன் சாபத்தை திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு துணிச்சலோட சொல்லிருக்கான். யாரடா நீ, நான் மந்திரவாதி மகாதம்பன், என்கிட்டயே விளையாடுறியா, உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு கோவத்தோட கூவிட்டே தன்னோட மந்திர கோல உயர்த்திருக்கான் மந்திரவாதி. உடனே சற்று எதிர்பாராத விதமா கபாலி அவன் மேல பாஞ்சு அந்த மந்திர கோல பிடுங்கிக்கிட்டான். மந்திர கோல் கை மாறினதும் தன்னோட சக்தியை இழந்த மந்திரவாதி தப்பியோட முயற்சி கையில அவனை ஆனந்தனும் கபாலியும் பிடிச்சு கட்டி போட்டுட்டாங்க. உடனே செய்தி அறிஞ்ச இளவரசி அங்க வந்து மந்திரவாதிய சிறையிலிட கட்டளையிட்டாங்களாம். அப்புறம் ஆனந்தனையும் கபாலியையும் ராஜ மரியாதையோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் உபசாரம் செஞ்சிருக்காங்க. அவங்க அங்க எதுக்காக வந்திருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தசமூல மூலிகைகளை வேண்டிய அளவு தன்னோட நந்தவனத்தில இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க இளவரசி. போறதுக்கு முன்னாடி கபாலி அங்க இருக்கிற மக்களுக்கு மந்திர கோல பயன்படுத்தி சில மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு சுய உருவத்தையும் கொடுத்துட்டான். வஞ்சி நகரை விட்டுட்டு போகும்போது ஆனந்தன், கபாலி இனிமே அந்த மந்திரக்கோள் நம்மளுக்கு தேவையில்லைல்ல, அதை தூக்கி எரிஞ்சிடு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா கபாலி மந்திரக்கோளை தாங்கிட்டே வச்சுக்கிட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் கிழவரையும் சஞ்சயையும் விட்டுட்டு வந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள பெரும் வியப்புல ஆழ்த்திருக்கு. சிவநாதன் அங்க உயிரோட காணப்பட்டான். சஞ்சய் பழையபடி வாலிபனா மாறி இருந்தான். கிழவர் பழையபடி கிழவராவே இருந்தாரு. ஆனந்தனை கட்டி தழுவிய சிவநாதன், நண்பா, கடல் அலைகள் என்ன வேறு திசையில தள்ளிட்டு போயிருந்ததுனால நான் உங்களை பிரிஞ்சு போயிட்டேன், அப்புறம் சிரமப்பட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான். கிழவர்கிட்டக்கா பறக்கும் தட்டை ஒப்படைச்சிட்டு நாலு பேரும் மாணிக்கபுரிக்கு திரும்பியிருக்காங்க. தசமூல மூலிகையின் மகிமையினால பிரத்யுக்ஷா விரைவிலேயே குணமடைஞ்சிட்டா. ஒரு நல்ல முகூர்த்தத்துல ஆனந்தன் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டாப்ல. மந்திரவாதியோட மந்திர கோல கைப்பற்றி தன்னுடமையாக்கி கொண்ட கபாலி அதை வச்சு மந்திர வித்தைகள் காட்டி பணம் சம்பாதிக்க முயன்றான். ஆனா அந்த மந்திரக்கோள் வேலை செய்யாதது மட்டுமில்லாம கபாலிய நல்லா அடிச்சு துவைக்க அவன் அந்த ஊரை விட்டே ஓடிட்டான். இந்த இடத்தில் தன் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, மன்னா, கபாலியின் கதியை பார்த்தாயா? கபாலியின் மந்திரக்கோள் வேலை செய்யாதது மட்டுமின்றி அவனையே நைய புடைத்தது. இவ்வாறு நடக்க காரணம் என்ன? வாள் பிடித்தவனுக்கு வாளினால்தான் சாவு என்பது போல மந்திர சக்திகளினால் என்றாவது ஒரு நாள் அவற்றை கையாள்பவனுக்கே தீங்கு நேரும் என்பது உண்மையா? என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன், நீ சொல்வது சரியல்ல. ஆனந்தனுக்கு உதவி புரிவதற்காகவே முதலில் அவனுடன் சிவநாதன், சஞ்சய், கபாலி ஆகியோர் சென்றனர். சிவநாதன் தன் நண்பன் கடலில் மூழ்க இருக்கையில் அவனுக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றினான். சஞ்சய் ஆனந்தனின் நோக்கம் நிறைவேற தன் இளமையையே தியாகம் செய்தான். கபாலி மந்திரவாதியிடமிருந்து மந்திரக்கோலை பறித்த பிறகு அவன் மனத்தில் பணம் சம்பாதிக்கும் ஆசை ஏற்பட்டது. மந்திரக்கோலை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்த எண்ணியதால் வந்த விளைவுதான் அது என்றான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனது சரியான பதிலினால் அவனுடைய மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த உடலில் இருந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம் என்று

விக்ரமாதித்தன் கதைகள் தான் கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கபாலி கதை கேட்டோம். இப்போ அடுத்து வரப்போகிற கதை என்னன்னு கேட்கலாமா? தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி பின்னர் அதை தோளில் சுமந்து கொண்டு செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, மன்னா, நீ வீரமும் பராக்கிரமமும் மிகுந்தவன் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு மன்னனுக்கு வீரமும் பராக்கிரமமும் எவ்வளவு தேவை என்று உன்னை பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம். ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுவதில்லை. அவர்களுடைய தவறான ஆலோசனைகளினால் நாட்டிற்கே பெரிய தீங்கு உண்டாகக்கூடும். அத்தகைய அறிவிற் சிறந்த ஒருவனின் கதையை கூறுகிறேன், கேள் என்று கதை சொல்ல ஆரம்பித்தது வேதாளம். மன்னர் சுதட்சிணர் ஆட்சி காலத்துல நாட்டுல சுபிட்சம் நிலவியிருந்துச்சு. மக்கள் மனநிறைவோட வாழ்க்கை நடத்தினாங்க. ஆனா மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெரும் குறையாவே இருந்துச்சு. தனக்கு பின்னாடி ராஜ்யத்தை ஆளப்போறது யாரு அப்படிங்கிற பெருங்கவலையில மூழ்கிய மன்னர் ஒரு நாள் தன்னோட முதல் மந்திரி கங்காதரரை அழைச்சு அதை பத்தி ஆலோசிச்சிருக்காரு. மந்திரியாரே, இந்த ராஜ்யத்தை நான் ஒழுங்கா நிர்வாகம் செஞ்சுட்டு வரேன். ஆனா எனக்கு பின்னாடி யாரு ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பெருங்கவலையா இருக்குது. எனக்கு பின்னாடி சிம்மாசனத்துல அமரப்போறது யாரு அப்படிங்கறத இப்பவே நாம தீர்மானிச்சிட்டா நல்லது. ராணிய கலந்து ஆலோசிச்சா அவ தன்னோட உறவினர்களோட பிள்ளைகள் யாரையாவது தத்தெடுத்துக்கு மாதிரி சொல்றா. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு பின்னாடி முடிசூட்டி கொள்பவன் வந்து வீர தீர பராக்கிரமனா இருக்கணும். அப்படிப்பட்ட வீரனை நாம எப்படி தேர்றது என்றார். அதற்கு மந்திரி, பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம தலைநகர்ல இருக்கிற குருகுலத்துல வித்யாசாகர் அவர்கள் பல மாணவர்களுக்கு வில்வித்தை, வாட்போர், மல்யுத்தம் இதெல்லாத்தையும், ராஜாங்க நிர்வாகத்தையும், போர் தந்திரங்களையும் கற்பிச்சுட்டு வராரு. அவர்கிட்டக்க போனா நம்ம ராஜ்யத்தோட எதிர்கால வாரிச நாம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னருக்கும் அது சரியான யோசனைன்னு தோணு இருக்கு. அதனால ரெண்டு பேரும் மறுநாளே குருகுலத்துக்கு போய் வித்யாசாகரை சந்திச்சு தாங்க எதுக்காக வந்திருக்காங்கிற காரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு குரு வித்யாசாகர், மகாராஜா, நீங்க சரியான சமயத்துலதான் வந்திருக்கீங்க. விஜயதசமியொட்டி குருகுலத்துல பல்வேறு போட்டிகள் நடைபெற இருக்கு. அந்த போட்டிகளை நீங்க பார்வையிட்டா உங்களுக்கு தேவையான வீரனை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் போட்டியில பங்கேற்ற மூணு பேரு நீண்ட தூரம் பயணம் போகணும் அப்படின்னு குரு உத்தரவிட்டாரு. இதன்படி தங்கள் பயணத்தை தொடங்கிய மூணு பேரும் ஒரு மாத பயணத்துக்கு அப்புறம் குருகுலத்துக்கு திரும்பினாங்க. அவங்க திரும்பி வந்தப்போ குருகுலத்துல குரு வித்யாசாகரோட மன்னரும் மந்திரியும் அமர்ந்திருந்தாங்க. அவங்கள வரவேற்ற குரு மூவரையும் ஒருவர் பின் ஒருவரா தங்களோட பயண அனுபவங்களை கூறும்படி சொல்லியிருக்காரு. மொத முன்னாடி வந்த வில்வித்தை நிபுணனான ஜெயன், குருவே, நான் வடக்கு திசையை நோக்கி பயணமானே. வழியில எனக்கு எந்த தடங்களும் ஏற்படல. சென்ற இடங்களெல்லாம் மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு தென்பட்டாங்க. ஆனா நம்ம ராஜ்யத்தோட எல்லையில இருக்க காட்டு பிரதேசத்துல நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட செஞ்சிச்சு. அங்க சில இளைஞர்கள் ரகசியமா வந்து ஆயுத பயிற்சி பெற்றுட்டு இருந்தாங்க. மறைந்திருந்து தாக்குவது, அரசாங்க ஆயுதங்களை திருடுவது, ரகசிய ஆயுத தயாரிப்பு இதிலெல்லாம் ஈடுபட்டிருந்த அந்த இளைஞர்கள் வந்து பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. வறுமையில வாடுற அந்த இளைஞர்களை யாரோ ஒருவன் சை காட்டி அவ்வாறு ஆயுத பயிற்சி அளிக்கிறத பார்த்தேன். நம்ம ராஜ்யத்துல இவ்வாறு தீய சக்திகள் உருவாவதனால பொறுக்க முடியல. அதனால இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து அவங்கள தவறான வழியில ஈடுபடுத்த முயன்ற பயிற்சியாளன நான் அம்பேதி கொன்றுட்டேன். என்னுடைய கடமையை நிறைவேற்றியதற்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்த விஜயன், நான் தென்திசை நோக்கி பயணம் செஞ்சேன். தென்திசை பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறத அறிஞ்சேன். அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருக்கிறதா இதுக்கு காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க பார்த்தாலும் வழிப்பறி கொள்ளைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்த இளைஞர்களுக்கு கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட தைரியமும் இல்லை. அந்த நிலைமையை மாற்ற எண்ணியன்னா அங்கிருந்த இளைஞர்களை திரட்டி அவங்களுக்கு வாள் சண்டை கற்றுக் கொடுத்தேன். இப்போ அங்குள்ள இளைஞர்கள் எனது முயற்சியினால வீரமிகுந்தவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து மூன்றாவதா கௌதமன் முன்னாடி வந்து, நான் கிழக்கு திசையில பயணம் செஞ்சேன். ராஜ்யத்தோட கிழக்கு பகுதி சுபிட்சமாவும் அமைதியாவும் இருந்தது. அதனால என்னுடைய போர்க்கலைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படல. ஒரு நாள் அங்க இருக்கிற கோயில் ஒண்ணுல ஒரு சிற்பத்தோட விரல்களுக்குள்ள ஒரு பல்லி சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. எப்படி சிக்கியதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்த விட்டு மீள முடியாம அந்த பள்ளி எப்படி தவிச்சிட்டு இருக்குதுங்கிறத பார்த்தேன். அப்போ ஒரு அதிசய காட்சியை பார்த்தேன். மற்ற பள்ளிகள்லாம் தங்கள் வாயில உணவை கவிட்டு வந்து அந்த சிக்கிக்கிட்டு இருந்த பள்ளிக்கு உணவளிச்சிட்டு இருந்துச்சு. ஓரறிவு படிச்ச சாதாரண பள்ளிகளுக்கு நிலவிய அந்த நல்லிணக்கத்தை கண்டு வியந்தனா ஒரு சிற்பியை வரவழைச்சு சிற்பங்களோட விரல்களை உடைச்சு அந்த பள்ளி தப்பிக்க வழி செஞ்சேன். திரும்பி வர்ற வழியில ஒரு

0: ஆட்டுல கிணத்துக்குள்ள ஒரு யானைக்குட்டி விழுந்திருக்கிறத பார்த்தேன். நான் அங்க இருக்கிற மக்கள் அங்க அழைச்சிட்டு வந்து அந்த யானைக்குட்டிய கிணத்துல இருந்து வெளியே மீட்க ஏற்பாடு செஞ்சேன். அப்புறம் அந்த ஆட்கள்கிட்ட பல்லிகள் யானைகள் போன்ற மிருகங்கள் வந்து தங்களுக்கு தாங்களே உதவி செஞ்சுக்கிறத சுட்டி காட்டி மனிதர்களாகிய நாமும் அதுல இருந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு உபதேசம் செஞ்சேன். பொறாம பேராசை இது காரணமா மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுறது எத்தகைய அறிவீனம் அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்தேன் அப்படின்னு சொன்னா கௌதமன். மூணு பேரும் மூணு திசையில போயிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குருநாதர் ராஜா மந்திரி இவங்க கிட்டக்க பகிர்ந்துகிட்டாங்க. இதுல யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? காத்திருங்கள், கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2000

0: இவர் சண்டையிடுறது எத்தகைய அறிவீனம் அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்தேன் அப்படின்னு சொன்னா கௌதமன். மூணு பேரும் மூணு திசையில போயிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குருநாதர், ராஜா, மந்திரி இவங்க கிட்டக்க பகிர்ந்துகிட்டாங்க. இதுல யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? காத்திருங்கள், கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள். உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
5: ஜெயன், விஜயன், கௌதமன் இந்த 3 பேரும் தங்களோட அனுபவங்களை குருநாதர், ராஜா, மந்திரி இவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. உடனே மன்னரும் மந்திரியும் தனியா போய் தங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்தாங்க. தாங்க தேடிக்கொண்டிருந்த வீரமும் பராக்கிரமமும் ஜெயனிடமும் விஜயனிடமும் பரிபூரணமா இருந்ததை பார்த்து அவங்கள ஒருவனையே இளவரசனா தேர்வு செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் குரு வித்யாசாகரோட கருத்தை அறிய அவர்கிட்ட போனாங்க. வித்யாசாகர் மன்னரை நோக்கி, மகாராஜா, என்னுடைய அபிப்பிராயப்படி மூவர்ல கௌதமன் தான் உங்களுடைய வாரிசாக தகுதியானவன். அவன்கிட்ட வீரம், பராக்கிரமம், இதோட மனித குலத்திற்கு தேவையான ஜீவ காருண்யமும் நிரம்பி இருக்கு. அத்தகைய ஜீவ காருண்ய சிந்தனை உள்ளவனே எதிர்கால மன்னனாக தகுதியானவன் அப்படின்னு சொல்லிருக்காரு. குருவோட கருத்தை கேட்ட மன்னரும் மந்திரியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் மன்னர், குருதேவரே, உங்களோட கருத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட திரும்பி போயிட்டாராம். இந்த இடத்துல கதையை நிறுத்திய வேதாளம், மன்னா, மிகவும் அறிவாளியான குரு வித்யாசாகர் சரியானபடி முடிவு செய்வார் என்று நம்பி அவரை மன்னர் அணுகியது எவ்வளவு தவறாக போயிற்று. வீரதீர சாகசங்கள் புரிந்த ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கிவிட்டு ஜீவகாருண்யத்தை போதித்த கௌதமனை யாராவது இளவரசனாக சிபாரிசு செய்வார்களா? இவை யாவும் தெரிந்தும் மன்னர் ஏன் குருவின் முடிவை ஏற்றுக்கொண்டார்? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன், அரசவை ஆட்சி பீடத்தில் அமரப்போகும் இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை. அதைத்தான் மன்னர் சுதர்ச்சினர் எதிர்பார்த்தார். ஆனால் அவை இரண்டு மட்டும் இளவரசனிடமிருந்தால் போதாது. மன்னன் என்பவன் யார்? தன் குடிமக்களின் நலத்திற்காக அல்லும் பகலும் பாடுபடுபவனே மன்னன். சட்டம் அமைதியை நிலைநாட்ட எவ்வாறு வீரம் தேவையோ அவ்வாறு மக்களின் நலம் காக்க நெஞ்சில் ஈரமும் தேவை. ஜெயன், விஜயன் இருவரிடமும் வீரத்தை மட்டுமே கண்ட குரு கௌதமனிடம் வீரத்துடன் ஜீவ காருண்யத்தையும் கண்டார். தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிடும் மக்களை நல்லிணக்கத்துடன் வாழ அன்புக்கரம் நீட்டுவதே மேல். நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் வருமுன் காப்பது சிறந்ததல்லவா? கௌதமனின் அணுகுமுறையினால் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவும் என்பதை குரு புரிந்து கொண்டார். மற்றொன்றையும் நோக்க வேண்டும். தனது வீரதீர பராக்கிரமத்தை காட்ட கௌதமனுக்கு பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லையே தவிர அவனுக்கு வீரமே இல்லை என்றும் சொல்ல முடியாதே. அவன் சிறந்த மல்யுத்த வீரன். தேவைப்படும் போது வீரத்தை காட்டவும் மற்ற சமயங்களில் அன்பினை பொழியவும் அவனால் முடியும் என்பதால் தான் குரு அவனை தேர்வு செய்தார். நீண்ட சிந்தனைக்கு பிறகு மன்னருக்கு அது விளங்கவே அவரும் குருவின் கருத்தினை ஒப்புக்கொண்டார் என்றான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனது சரியான பதிலினால் அவனுடைய மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த உடலில் இருந்த வேதாளம் பறந்து மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.
0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் இதுவரை கதை சொல்ல போறோம். விக்ரமாதித்தன் கதைகளை கேட்டு ரசிச்சோம். நிகழ்வுகளின் நினைவுகள் வரும் வாரம் என்ன தர காத்திருக்கிறது? காத்திருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: கோடை பண்பலில் இனி லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5.

0: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் தன்கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நேர்களே. மலையின் மடியில் மறைந்திருக்கும் மந்திரம், அதுதான் கொடைக்கானல். கனவுகளின் ஊஞ்சல், மூடுபணியில் மறையும் பாதைகள் கூட மனதுக்கு ஒரு புது கதையை சொல்கின்றன. ஏரியின் நீரில் வானம் விழுந்தது போல் அலைகள் கூட கவிதை பாடும். மலைத்துளி விழும் ஒலி கூட இசையாக இதயத்தில் மெதுவாக இடம் பிடிக்கும். கொடைக்கானல் இது இடமட்டுமல்ல, மனதை மயக்கும் ஒரு உணர்வு. ஒருமுறை சென்றால் போதும், மீண்டும் மீண்டும் அழைக்கும் ஒரு கனவு. அப்படிப்பட்ட மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலை சந்திக்க வந்திருக்கும் சுற்றுலா சொந்தங்களை சந்திக்க ஏரிச்சாலையிலிருந்து அறிவிப்பாளர் தீபா உடன் ஃப்ளோமின்.
1: வணக்கம் நேயர்களே, கொடைக்கானலை 100.5 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில இருந்து நாங்க இப்ப பிரெயின் பார்க்குக்குள்ள கண்ணாடி மாளிகைக்குள்ளதாங்க இருக்கோம். இங்க காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு இதமான வெயிலும் இதமான காற்றும் இருக்கு. அப்படியே ரம்யமா ரசிச்சிட்டு இருக்கப்பே கண்ணாடி மாளிகைக்குள்ள பார்த்தா பூக்கள் அப்படி பூத்து குலுங்குது. எந்த பூக்க பாக்குறது, எந்த பூ வந்து விடுறது அப்படின்னே தெரியல, அவ்வளவு வண்ண வண்ணமா இருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கல்யாணம் ஆன ஒரு கப்புள்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்களதான் சந்திக்க போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம், என் பேர் ஜெயபால்.
1: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: தேனி மாவட்டம் போடி நாயக்கூர்ல இருந்து வந்திருக்கோம்.
1: அப்படிங்களா, உங்க வேலை பாக்குறதும் அங்கதானா இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா?
2: வேலை பாக்குறோம்.
1: எங்க வேலை பாக்குறீங்க? எந்த ஊர்ல வேலை பாக்குறீங்க? ஓ, சென்னையில இருந்து போடியில இருந்து இப்ப கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு கொடைக்கானல்?
2: கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஒரு வருஷம் அப்படி தெரியல, இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு நாள் ஆனா நியூ கப்பிள்ஸ் நான் நினைச்சுக்கிட்டேன். அவங்க போடியில இருக்காங்களா இல்ல சென்னைக்கு கூட்டிட்டு
2: போயிட்டீங்களா?
1: ஓ, அவங்க இல்ல தரிசையா இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரொம்ப பேச மாட்டீங்க போலயே, முகத்தை பத்தி வீட்டுக்காரத்து கூட நிறைய பேசுவீங்க, மத்தவங்க பேச மாட்டீங்களா? கொடைக்கானல் பிடிச்சிருக்கா? வந்தீங்க இல்ல நேத்து வந்தீங்களா?
3: நேத்து வந்திருந்தோம்.
1: சரி, எங்க ஃபர்ஸ்ட் டைம் சுத்தி பார்க்க அவர் கூட்டிட்டு போனாரு?
3: என்ன
1: வாங்கறதுன்னு எல்லாமே மறந்துருச்சா? சரி, இது வரைக்கும் எப்பயுமே மனைவிக்கு என்ன வாங்கினு தந்தீங்க அப்படிதான் கேப்போம். கணவருக்கு என்ன நீங்க இது வரைக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஓ, அதனாலதான் அவர் போட்டிருக்காரா? சரி சரி, எப்ப வாங்கி கொடுத்தீங்க?
3: ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்.
1: ஓ, அதனால நான் வெக்கேஷனுக்கு தான் போடுவேன்னு அவர் போட்டிருக்காரு. சரி, மொத மொத நீங்க கல்யாணம் ஆனோடனே அவரோ இல்ல நீங்களோ அவங்க மாறி மாறி வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன?
3: அவங்க எனக்கு வாங்கி
1: அவரே சொல்லி காட்டுறாரு எனக்கு பெர்ஃபியூம்னு. நீங்க யோசிக்கிறீங்க.

0: வாங்கி கொடுப்பீங்க. அது இப்ப எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு முன்னெல்லாம்
1: பழிவாங்கல்
0: கூடாது. சரிங்க, என்ன பாடல் கேக்கலாம்? எந்த சிரிக்கிறாங்களே சொல்லுங்க.
2: வேதம் படத்துல இருந்து மலைக்காற்று வந்து தமிழ் பேசுங்க.
0: எங்க பண்பல எப்பயுமே தமிழ்லதான் பேசும். கேட்டலாம், நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் FM நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
7: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: கேக்கலங்க தீபிகா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க ட்ரெக்கிங் போனனாலயா? இங்க பாருங்க நமக்கு வந்து ஏஜ் இப்பதான் ஒரு 17-18, இதுல இவ்வளவு டல்லானா என்ன அர்த்தம்? இது ஹெல்த்தியா இருக்கிறது இல்லையா? நிறைய வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும் இந்த வயசுல, அப்பதானே நம்ம ஹெல்த்தியா இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. சரி, அம்மா பேரு? ஆனந்தி. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு கொடைக்கானல்? திருப்பூரோட கம்பேர் பண்றப்ப கொடைக்கானல இருந்துக்கலாம்னு தோணுதா? எத்தனை நாள் இங்க ட்ரிப்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ரெண்டே நாளா? ரெண்டு நாள் கழிச்சு போனாங்க, வெயில்ல இருக்கணுமே. அப்ப அடிக்கடி வரணும். எந்த இடம் ஃபர்ஸ்ட் போனேன்? இந்த ட்ரக்கிங் காலையில போனோம்னாரு, எங்க போனீங்க? பூம்பாறைக்கு போயிட்டீங்களா? பட்டனாட்டுக்கு போயிட்டீங்களா? எங்க போனீங்க?
1: கொடைக்கானல்ல
0: மாதிரி இருக்கு, நாங்க வச்சுக்கலாம். சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேக்கலாம்?
1: என்ன
0: பாடு? உயிரின் உயிரை. சரி, உயிரின் உயிரை இப்ப ஓடி வருது. நீங்களும் அப்படி எந்திரிச்சு பிரிஸ்கா ஓடுவீங்க. சரியா? நன்றிங்க.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ்.

0: துரண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சென்னை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

0: கோடை பண்பலை 100.5 நாங்களே கெஃபம் பிரைன் பார்க்ல தாங்க இருக்கோம். கூட்டம் எல்லாம் மோதுது, யார்கிட்ட பேசுறது யார விடுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அவ்வளவு கூட்டமா இருக்காங்க. நாங்க வந்து பேசிட்டு எங்களை பார்த்து நாங்களும் பேசுறோம் அப்படின்னு ஒரு குடும்பம் காத்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை தான் இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பாலமுருகன், ராஜபாளையத்திலிருந்து வரேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கோஆபரேட்டிவ்ல மேனேஜரா இருக்கேன்.
0: பெரிய வேலையில இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு விடுமுறை கிடைச்சிச்சு?
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, குடும்பத்துக்காக விடுமுறை போட்டீங்க.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துட்டு நாளைக்கு சண்டே இருக்கனால ஃபேமிலியோட வந்து என்ஜாய்
0: பண்ணலாம். தொடர்ந்து விடுமுறைனால நீங்க ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு வந்துட்டீங்க.
1: ஆமாமா.
0: சரி, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: ரொம்ப அருமையா இருக்கு.
0: என்கிட்ட பேசுறப்ப சொன்னீங்க நான் திருமணத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், திருமணத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு அப்ப வந்ததுக்கும் இப்ப வர்றதுக்கும்?
1: இப்ப வித்தியாசம், ஃபேமிலியோட வந்திருக்கனால ஒரு நல்லா இருக்கு. ஃப்ரெண்டோட வந்திருந்தேன்,
0: அது நல்லா இருந்துச்சு. இது
1: இது நல்லா இருக்கு.
0: குடும்பம் பக்கத்துல இருக்கனால சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா
1: ராஜபாளையத்துல
0: அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானல் வந்து இருக்கிறது. இங்கே செட்டில் ஆயிடலாம்னு சில பேர் மனசு தோணும். உங்களுக்கு எப்படி தோணுது? தோணுது, ஆனாலும் ராஜபாளையத்துக்கு
1: போயிடலாம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. லதாமா, என்ன
2: பண்றீங்க?
0: இல்ல, தரசியா இருக்கவங்களுக்கு தான் நிறைய வேலை, வேலை பாக்குறவங்களுக்கு அந்த வேலை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க எப்படி?
2: நாங்க ரெண்டு வேலையும் பார்க்கணும், வீட்டையும் கவனிக்கிறோம்.
0: அப்ப ஒரு மிஷின் மாதிரி ஓய்வு அப்படின்றது உங்களுக்கு எப்போ?
2: இல்ல, ஓய்வு தேவையில்லை இந்த வயசுல. நமக்கு உடம்பு நல்லா ஹெல்தியா
0: இருந்தாலும் 24 மணி நேரமும் ஒரு மிஷின் உழைச்சிட்டே இருந்தா கொஞ்சம் நாள்ல ஃபால்ட் ஆயிருவாங்க. அதனால சண்டே எங்கயா கூட்டு போவாரா?
2: வந்து
0: பாப்பா பேரு, பாப்பா அங்க போயிருச்சு. அச்சா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாப்பா
2: வந்து போறா,
0: போயிட்டு படிக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணுதான்?
2: ஒரு பொண்ணுதான்.
0: சரி, அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க, ரொம்ப மிஸ் பண்றேன்னு எனக்காக சொன்னாங்களா?
2: சொல்லுவாங்க.
0: என்ன சொல்லுவீங்க? சரி சரி, பாப்பா ஏதாவது பாடுவாங்களா? பாடுமா?
2: ஏதாவது
0: பாடல் பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடுங்க. கொஞ்சம் சத்தமா பாடி இருக்கலாம், கொஞ்சம் மெதுவா பாடிட்டீங்க. சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
2: சஞ்சீதமே.
0: சரி, கேட்கலாம். நன்றிங்க.
2: தேங்க்யூ.

0: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் தன்கோ.
1: எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் தன்கோ தான் சரின்னுட்டு.

0: இருக்கோம், பிரைன் பார்க்குக்குள்ள தாங்க இருக்கோம், பிரைன் பார்க்க விட்டு வெளியே போக முடியல, அவ்வளோ கூட்டம். சரி நாங்க லேக்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், லேக் பக்கம் எல்லாம் போகலாம்னு யோசித்தோம், ஆனா போகிற நிலைமையில இல்ல. ஏன்னா பிரைன் பூக்களை விட சுற்றுலா பயணிகள் ஜாஸ்தியா இருக்காங்க. அதை விட பூக்கள் பார்த்தோம்னா வண்ண வண்ணமா, ஏப்ரல் மாசம் கூட பூக்களே பூக்களைங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா அப்படி கலர் கலரா பூத்து குலுங்குது. அங்க பக்கத்துல போய் நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பெரிய ஃபேமிலிய தான் நாங்க இப்ப பேச வைக்க போறோம். வணக்கம், உங்க பேசணுங்க. கிருஷ்ணதாஸ் ஐயா, என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க?
0: எனக்கு கரூர்ல மழை இருக்கா? ஒரு நாள் கூட மழை பெய்யல. அட்டிக்கிற வெயிலுக்கு அங்க வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஓடலான்னு தோணும், இங்க எல்லாத்தையும் போட்டிட்டு இருக்கணும்னு தோணுது. சரி முந்தானாலே வந்துட்டீங்க, எங்க போய் முத முத சுத்தி பாத்தீங்க?
1: அதனால
0: நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு.

0: அவர் பேங்க்ல வேலை செய்யறாரு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வந்து தங்கறதுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் வசதியா இருந்தது. இங்கே அவங்க வாடகை கட்டி
1: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா கொடைக்கானலுக்கு?
0: இல்ல, நாங்க வந்திருக்கோம் அடிக்கடி.
1: நாங்க
0: ஒரு 28 பேர் சேர்ந்து வேன் வச்சு
1: கொடைக்கானல் வந்துருக்கீங்களா? இப்பதான் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு கொடைக்கானல் திரும்ப திரும்ப வர்றது?
2: ரொம்ப நல்லா.
1: கரூருக்கு கிட்டனால கொடைக்கானல தேர்ந்தெடுத்தீங்களா? சரிங்க. சாப்பிட்டீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ உற்சாகமே இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கீங்க, அதனாலதான்
2: கேக்குறேன்.
1: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் கேசவன்.
1: கேசவன் ஐயா என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க?
1: எல்லாருமே அந்த கம்பெனில இருந்து தான் வந்திருக்கீங்க? ஓ சரி, நீங்களும் அப்ப கொடைக்கானலுக்கு அடிக்கடி வந்திருப்பீங்க. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டா கொடைக்கானல எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எதை சொல்லுவீங்க? பார்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால பார்க்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. சரி, உங்க பேருமா? என்ன பண்ணிட்டு
2: இருக்கேன்.
1: அப்ப நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து விடுமுறை குடுத்து வந்திருக்கீங்க?
2: இல்ல இல்ல, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். கொடைக்கானலுக்கு வந்ததுல இருந்து கிளினிக் வச்சிருந்தேன் திண்டுக்கல்ல.
1: வீட்டுல
3: சும்மாதான் அடிக்கடி வருவோம்.
1: பையால இருந்து அடடா மதடா மழை வர மாதிரி இருக்கு. கேட்டுலாம் நன்றிங்க.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: அப்படின்னா அந்த மேடையில தாங்க இருக்கும். மே மாசம் ஆனாலே அந்த மேடை வந்து ஜெகஜோதியா இருக்கும். இன்னும் ஒரு 2 வாரத்துல வந்து மலர் கண்காட்சி எல்லாம் ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த ஸ்டேஜ்லதான் நாங்க ஏறி நிக்கிறோம். அங்கேயும் நிறைய சுற்றுலா பயணிகள் நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அங்க நின்று ரசிக்கிறாங்கன்னா, அங்க நின்று பார்த்தாலே இது பூத்திருக்க அனைத்து மலர்களும் மொத்தமா தெரியுதுங்க. ரோஸ் தெரியுது, அதுக்கு பக்கத்துல இருக்க வித்தியாச வித்தியாசமான மலர்கள் எல்லாம் தெரியறதுனால அவங்க அங்க வந்து நிக்கிறாங்க.
8: அதெல்லாம் போடலாம், நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஸ்ட்ரைட்டா பாட்டு கேட்டு ஓடலாம்னு பாக்குறீங்களா? அக்கா எத்தனை பேர் நீங்க?
9: 4 பேரு.
8: 2 பேர்
9: இருக்கீங்க? நாங்க
8: எனக்கு வாங்கி தரல. அதெல்லாம் தெரியாது, அந்த கலர்ல ஒரு சாரியாவது உங்களுக்கு வாங்கி தந்திருக்கணும்ல. அக்கா வந்து எதையும் தாங்க முடியும், நான் எதுனாலும் ஓகே, நான் என் தங்கச்சிகளை குறை சொல்ல மாட்டேன். அவங்களே ஒருத்தவங்க டிஃபரெண்டா போட்டிருக்காங்க, இவங்க 2 பேர் கரெக்டா
9: போட்டிருக்காங்க.
8: அப்படியாவது ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு செட்டா வாங்கிக்கிறது. சரி, நீங்க என்ன பண்றீங்க
9: சென்னையில?
8: ஓ, அப்ப வேலையில இருக்கவங்கதான் இங்க வேலை இல்லாம வந்திருக்கீங்க.
9: அதோட சேர்த்து நாங்க என்ஜாய் பண்ற

நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

பத்து வருஷம் எங்க பையன், அவர் வரல. ஆமா நாங்க மட்டும் லேடிஸ் மட்டும் வந்திருக்கோம், சும்மா வெக்கேஷனுக்காக சுத்திக்கோ. அப்படி இல்ல, அவங்க பிஸியா இருக்காங்க, அதனால இல்ல பிஸியா இருக்காங்க. இல்ல இல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து பிஸி.

நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 லேக் எஃப்எம் எரிச்சாலையிலிருந்து. சுற்றுலா சொந்தங்களை சந்தித்து நிலையம் திரும்புகின்றனர் அறிவிப்பாளர் தீபா உடன் பிலோமின்.

0: இனி நம் கோடி பண்பலை 100.5 பண்பலை படிப்பாளிகள்.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5, நேரம் நண்பகல் 12 மணி.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள்.

0: வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தான், என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
1: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் வெயில், காற்று, மழை, பனி. வெயில், காற்று, மழை, பனி, நான்கு முகங்கள் கொண்ட இயற்கையின் இனிய கவிதைகள். வெயில், காற்று, மழை, பனி, நான்கு முகங்கள் கொண்ட இயற்கையின் இனிய கவிதைகள். வெயில் வந்து விழித்திடும் விடியலில் விழிகளுக்கு பொன் நிறம் தீட்டும் ஒளி. வெயிலின் வெப்பத்தில் வாழ்க்கை வளரும், விதைகள் முளைத்து நம்பிக்கை மலரும். வெயில் வந்து விழித்திடும் விடியலில் விழிகளுக்கு பொன் நிறம் தீட்டும் ஒளி. வெயிலின் வெப்பத்தில் வாழ்க்கை வளரும், விதைகள் முளைத்து நம்பிக்கை மலரும். காற்று வந்து கன்னத்தில் தொடும்போது காதலின் மென்மை போல குளிர்ச்சி தரும். காற்றின் இசையில் இலைகள் ஆடும், உயிருக்கு உயிர் சேர்க்கும் ஓசை அது. காற்று வந்து கன்னத்தில் தொடும்போது காதலின் மென்மை போல குளிர்ச்சி தரும். காற்றின் இசையில் இலைகள் ஆடும், உயிருக்கு உயிர் சேர்க்கும் ஓசை அது. மழை துளிகள் பூமியை அணைக்கும் வேளையில் மனத்தின் தூசிகள் கழுவிவிடும். மண்ணின் வாசம் நினைவுகளை எழுப்பும், மழை ஒரு நினைவின் நனவு போல. மழை துளிகள் பூமியை அணைக்கும் வேளையில் மனத்தின் தூசிகள் கழுவிவிடும். மண்ணின் வாசம் நினைவுகளை எழுப்பும், மழை ஒரு நினைவின் நனவு போல. பனி வந்து பூமியை போர்த்தும் பொழுது பசுமை மேல் வெள்ளை கனவு பரவும், அமைதியின் மென்மையில் உலகம் உறங்கும். பனி ஒரு மௌன கவிதை ஆகும். பனி வந்து பூமியை போர்த்தும் பொழுது பசுமை மேல் வெள்ளை கனவு பரவும், அமைதியின் மென்மையில் உலகம் உறங்கும். பனி ஒரு மௌன கவிதை ஆகும். வெயில், காற்று, மழை, பனியினை பசுமை தமிழால் அலங்கரித்திருக்கிறார் திருப்பூர் மணவை சந்திரசேகர்.

பண்பலை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி விருதுநகர் பரதராஜ பெருமாள் சொல்லியிருக்கும் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம். ஒற்றை மரம் என்றும் தோப்பாகாது.

ஓரடி நீ எடுத்து வைத்ததும் உன் இலக்கை நீ அடைந்துவிட முடியாது. ஒரு கையால் உரக்க ஓசை எழுப்பிட முடியாது. மாடுகள் இரண்டும் ஓர் முகமாக நேர்கோட்டில் வண்டியை இழுத்துச் செல்லாவிட்டால் வண்டியது ஊர் போய் சேராது. ஊர் கூடி இழுக்காமல் தேர் அது நிலைக்கு வந்து சேராது. அவ்வளவு ஏன், நம் ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படாவிட்டால் ஆக்கிய சோற்றை ஒழுங்காய் அள்ளி திங்க முடியாது. அஞ்சரை பெட்டியின் பொருள்கள் இணையாமல் சாம்பார் வைப்பது சாத்தியமாகாது. தீக்குச்சி தன்னை கருக்கிக் கொண்டு ஒளி பெறாமல் பத்திக்குச்சியின் மனம் வீடெங்கும் பரவாது. ஒற்றுமை அன்றி வேறொன்றும் நம் வெற்றிக்கு திறம்பட உதவிடாது. எனவே ஒன்றுபடுவோம், வென்றிடுவோம் என்று ஒற்றுமையின் உன்னதத்தை தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் விருதுநகர் வரதராஜ பெருமாள்.

0: கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பண்பலை படைப்பாளிகளில் இனி தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளி மாணவர் தீபன்குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மாணவர் கடமை. மாணவர் கடமை. அறியாமை அகல ஆழ்ந்து படி, ஐயம் நீங்க அளவிலா நூலை தேர்ந்தெடு, பொறுப்பினை பெற பெற்றோரை பேணு, அகிலத்தை அடக்க ஆசிரியருக்கு அடங்கு, சீருடை அணிந்து சிறப்பு பணி செய், காலம் கணிந்து கடமையாற்று, தன்னம்பிக்கை கொள்ள தளராது உழை, உடலை வலுவாக்க உடற்பயிற்சி செய், உள்ளத்தை பண்படுத்த உணர்ச்சியை அடக்கு, வளர்ச்சியை பெற சோம்பலை விடு. அறியாமை அகல ஆழ்ந்து படி, ஐயம் நீங்க அளவிலா நூலை தேர்ந்தெடு, பொறுப்பினை பெற பெற்றோரை பேணு, அகிலத்தை அடக்க ஆசிரியருக்கு அடங்கு, சீருடை அணிந்து சிறப்பு பணி செய், காலம்

கனிந்து கடமையாற்று, தன்னம்பிக்கை கொள்ள தளராது உழை, உடலை வலுவாக்க உடற்பயிற்சி செய், உள்ளத்தை பண்படுத்த உணர்ச்சியை அடக்கு, வளர்ச்சியை பெற சோம்பலை விடு என தன்னுடைய கவிதையை படைத்திருந்தார் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளி மாணவர் தீபன்குமார்.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை நெருப்புழை ஐந்தின் பண்பலை படைப்பாளிகள். படைப்பாளிகளில் இனி என்னை அறியாமல் அழுவதை நிறுத்திவிட்டேன், புலம்புவதை கைவிட்டு விட்டேன். ஆனால் நினைப்பதை மட்டும் நிறுத்த இயலவில்லை. அமைதியான சூழல்களில் அனுமதியின்றி உன் நினைவுகள் ஆட்கொள்கின்றன என்னை அறியாமலேயே. அழுவதை நிறுத்திவிட்டேன், புலம்புவதை கைவிட்டு விட்டேன். ஆனால் நினைப்பதை மட்டும் நிறுத்த இயலவில்லை. அமைதியான சூழல்களில் அனுமதியின்றி உன் நினைவுகள் ஆட்கொள்கின்றன என்னை அறியாமலேயே என்று என்னை அறியாமல் என கவிதை தந்திருக்கிறார் திருப்பூர் கே.

இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் குளத்துப்பாளையம் இளங்கோவன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மௌனம் பேசியது. மௌனம் பேசியது. வெகு நேரமாக ஓர கண்ணாலே ஒருவருக்கொருவர் பார்வையாலே பார்த்தோம், பார்வையாலே பயணித்தோம். வெகு நேரமாக ஓர கண்ணாலே ஒருவருக்கொருவர் பார்வையாலே பயணித்தோம். வெகு தொலைவில் நீ இருந்தாலும் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பார்வையாலே பின்தொடர்கிறேன். கிளைகளுக்கு நடுவில் பூக்களை ரசிப்பது போல நானும் பார்வையாலே உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிளைகளுக்கு

நடுவில் பூக்களை ரசிப்பது போல நானும் பார்வையாலே உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீரில் விழிகள் பேசும்போது என் இதயம் உனக்குள்ளும் உன் இதயம் எனக்குள்ளும் புரியாத பாசையில் சத்தமில்லாமல் பேசுகிறது. மொழியில்லே விழிகளின் ஓசையில் அந்த பாசைகள் உன் வருகையை எதிர்பார்த்து தினம் தினம் பேசுகிறது மௌனமாக. உன் வருகையை எதிர்பார்த்து தினம் தினம் பேசுகிறது மௌனமாக. மௌனம் பேசியது என்ற தலைப்பில் கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம் இளங்கோவன்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி தென்காசி மாவட்டம் சுரண்டை பாலகிருஷ்ணனின் மறக்க முடியுமா எனும் தலைப்பிலான கவிதை. 5 வயதில் நான் தடுக்கி விழுந்தபோது பதற்றத்தோடு தூக்கி என்னை கொஞ்சி உச்சி முதல் உள்ளங்கால் வரை காயம் இருக்கிறதா என உன் கண்கள் பார்த்ததை மறக்க முடியுமா? 10 வயதில் படிப்பு வரவில்லை என நான் தடுமாறிய போது தலைவர்களை மேற்கோள் காட்டி ஊக்கப்படுத்தியதை மறக்க முடியுமா? 15 வயதில் இளமை எனக்கு இனிமை, அதுவே உனக்கு சோதனை என எண்ணி பக்கத்து வீட்டு கண்களிடம் கடுமை காட்டியதை மறக்க முடியுமா? 30 வயது இளைஞன் நான், இன்று நீ இல்லை. இருந்தபோதும் என் உள்ளத்தில் நான் காணும் காட்சிகள் யாவிலும் உண்மை கனவாக நீ இருக்கிறாய். தாயே, உண்மை கனவாக நீ இருக்கிறாய். உன் அன்பை மறக்கத்தான் முடியுமா? உன் அன்பை மறக்கத்தான் முடியுமா? இது தென்காசி மாவட்டம் சுரண்டை பாலகிருஷ்ணனின் மறக்க முடியுமா எனும் தலைப்பிலான கவிதை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
6: பண்பலை படைப்பாளிகளில் இனி மறந்து போன கிராமத்து பண்பாடு. கமுதி எழுவனூர் சரவணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு இது. அன்று நாற்றுப்பாவும் வயல்காட்டில் நார்கொட்டான்களுடன் சிறுவர் கூட்டம். கையளவு விதைநெல் வாங்கி வறுத்து குத்தி விதையரிசி ருசி கண்ட காலம் இன்று காணாமல் போச்சு. அன்று கதிர் அறுக்கும் காலத்தில் எத்தனை காட்டுப்பூச்சிகள் கட்டு தூக்கிய பின் சிந்திய நெற்களை பொறுக்கி சானா கிழங்கு மொச்சை பயிறு வாங்கி ருசிச்ச காலம் அது. இன்று நாகரீக வளர்ச்சி கண்டு நாதியத்து கதிர் அறுத்து களநல் வீடு காணா களத்து மேட்டோடு காந்தி மகான் புன்னகை சிந்திய நோட்டுக்களாய் காலம் மாறி போனதே. களநல் வீடு காணா களத்து மேட்டோடு காந்தி மகான் புன்னகை சிந்திய நோட்டுக்களாய் காலம் மாறி போனதே என காலம் மாறியதன் வருத்தத்தை தன் கவிதையில் வடித்திருக்கிறார் கமுதி எழுவனூர் சரவணன்.

கலை படைப்பாளிகளில் இனி முகூர்த்தம். முகூர்த்தம் தந்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர். இரு உள்ளங்கள் இணைந்து ஓர் இல்லம் நுழைந்து, இரு உள்ளங்கள் இணைந்து ஓர் இல்லம் நுழைந்து, செல்வங்கள் பதினாறும் பெற்று சீரும் சிறப்புமாய் இல்லறம் நல்லறமாகிட, சீரும் சிறப்புமாய் இல்லறம் நல்லறமாகிட, பெற்றோரும் உற்றாரும் நிச்சயித்த முகூர்த்தம். பெற்றோரும் உற்றாரும் நிச்சயித்த முகூர்த்தம். இது ஒருவனுக்கு ஒருத்தி, இது ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் இல்லற நெறிக்கான ஒப்பந்தம். இது தெய்வ புலவரின் கூற்றாய், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது தெய்வ

0: அடிப்படை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லோன் ஆப் ஸ்கேம். எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு காலகட்டத்துல வந்து ஏதாவது நம்ம பிசினஸ் தேவைகளுக்கோ பர்சனல் தேவைகளுக்கோ லோன் தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை மிஸ்யூஸ் பண்ணி ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நம்மளோட டீடைல்ஸ், ஐடென்டிட்டி தெஃப்ட் எப்படி பண்றாங்க, அதே போல கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டு அதிக இன்ட்ரெஸ்ட் கேட்கறது, அதே போல அவங்க கட்டாத பட்சத்துல வந்து அவங்களோட பர்சனல் டீடைல்ஸோ மார்க் பண்ணி அவங்க கான்டாக்ட்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டு அவங்கள வந்து டிஃபேம் பண்றது, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடன்கள் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா அது வந்து குறைந்த வட்டிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசடியாளர்கள் வந்து ஆன்லைன் லோன் செயலி மூலம் வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. அந்த லோன் ஆப்பை வந்து அவங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. அப்போ வந்து உங்களோட ஆதார் டீடைல்ஸ், போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா பேக்ரவுண்ட்ல வந்து அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல ஒர்க்கிங் விமன் அந்த மாதிரிக்கு வந்து மந்த் எண்ட்ல வந்து 5,000-10,000 அந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்காக வந்து அந்த மாதிரி லோன் ஆப்ஸ்ல வந்து லோன் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 5,000-10,000 வந்து 50,000 மேலே கட்ட வேண்டியிருக்கு. இப்போ அவங்க கட்டாத பட்சத்தில் அவங்களோட கான்டாக்ட்ஸுக்குலாம் அவங்களோட மார்க்ட் ஃபோட்டோஸையோ ஆதார் கார்டையோ வந்து கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணி நிறைய இன்சிடென்ஸ் வந்து கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இல்லைனா ஈஸியான டாக்குமெண்டேஷன் ஆன்லைன்லேயே கிடச்சிருதுங்கிறக்காக நம்பி இந்த மாதிரி லோன் ஆப்ஸில் வந்து நம்ம லோன் வந்து தவிர்த்துடலாம். அதே போல நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் போது கூகுள் பிளேலயோ இல்ல ஐபோன் ஆப் ஸ்டோர் மூலமா வந்து நம்ம ஆப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, அபுங்கிறவர் வந்து அவரோட பிசினஸ்க்காக லோன் தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து இன்ஸ்டன்ட் லோன் வித் லோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத வந்து அவர் கண்ணில் படுது. ஆன்லைன்ல பார்க்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சிம்பிளா இருக்கு. அதனால அதுல வந்து அவர் லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, இது ஆர்பிஐ ஆத்தரைஸ் தானு செக் பண்ணு பாங்கிறாரு. ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்காங்க, அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஆர்பிஐ லைசன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால அதுல வந்து அவரோட டீடைல்ஸ் வந்து அப்லோட் பண்றதை தவிர்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சில நேரம் நம்ம எச்சரிக்கையா இருக்கோம், ஆனா நிறைய டைம் வந்து முக்கியமா வந்து பெண்கள் வந்து அவங்க டீடைல்ஸ் கொடுத்து ஏமாந்துடுறத வந்து நிறைய கேசஸ்ல பாக்குறோம். அதனால கம்மியான இன்ட்ரெஸ்ட், ஈஸியான டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஆன்லைன்ல வந்து லோன் பெறதுல வந்து எச்சரிக்கையா இருக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே ஆர்பிஐ ஆத்தரைஸ்டு சோர்ஸ்ல வந்து அந்த லோனுங்கிற பட்சத்துல வாங்குறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியலாகவும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்குங்கனால எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இந்த லோன் ஆப் அங்கிற ஸ்கேம்ல இருந்து.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
0: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீள வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. Cancer.

0: இதுக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் பழனி சத்யாநகர் வீர பொன்னையா. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு உழைப்பாளிகள். உழைப்பாளிகள், காலங்கள் மாறியதும் கருத்துக்களும் மலர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது, விந்தைகள் மிளிர்ந்தது, இயந்திரங்கள் மலிந்தன, மனித உழைப்பு நலிந்தன. காலங்கள் மாறியதும் கருத்துக்களும் மலர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது, விந்தைகள் மிளிர்ந்தது, இயந்திரங்கள் மலிந்தன, மனித உழைப்பு நலிந்தன. சிற்பி கை உழிபடாமல் சிலைகள் உருவாவதில்லை, சிற்பி கை உழிபடாமல் சிலைகள் உருவாவதில்லை, ஓவியன் கை தூரிகை படாமல் சித்திரங்கள் உருவாவதில்லை, சிற்பி கை உழிபடாமல் சிலைகள் உருவாவதில்லை, ஓவியன் கை தூரிகை படாமல் சித்திரங்கள் உருவாவதில்லை, விவசாயி ஏற்பூட்டாமல் விவசாயம் செழிப்பதில்லை, தச்சன் கை உழி செதுக்காமல் மரங்கள் பயன்பாட்டுக்கு வருவதில்லை, விவசாயி ஏற்பூட்டாமல் விவசாயம் செழிப்பதில்லை, தச்சன் கை உழி செதுக்காமல் மரங்கள் பயன்பாட்டுக்கு வருவதில்லை, கொல்லன் சம்பட்டி அடிக்காமல் இரும்பு ஆயுதங்கள் உருவாவதில்லை, கொத்தன் கரண்டி பிடிக்காமல் கட்டிடங்கள் உருவாவதில்லை, கொல்லன் சம்பட்டி அடிக்காமல் இரும்பு ஆயுதங்கள் உருவாவதில்லை, கொத்தன் கரண்டி பிடிக்காமல் கட்டிடங்கள் உருவாவதில்லை, இயந்திரங்களாலும் ரோபோட்டுகளாலும் இதற்கு மேலும் பற்பல பணிகள் விஞ்ஞான உலகத்தின் சர்வ சாதாரணம் என்று வாய்ச்சவடால் பேசலாம். ஆனால் அப்படிப்பட்ட இயந்திரங்களையும் ரோபோட்டுகளையும் உருவாக்குபவன் உயர்ந்த சிந்தனையுடைய உழைப்பாளி மனிதன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. என் நிலங்களையும் உழுது செப்பனிட்டு பருவத்தில் பயிரிட்டு உணவு பொருட்களை விளைவிக்கும் மனித உழைப்பு இல்லையென்றால் உண்டு கொழுத்து கண்டு மகிழ்ந்து வாழும் செம்மார்ந்த மாந்தர் கூட்டம் உயிர் வாழ முடியுமா? என் நிலங்களையும் உழுது செப்பனிட்டு பருவத்தில் பயிரிட்டு உணவு பொருட்களை விளைவிக்கும் மனித உழைப்பு இல்லையென்றால் உண்டு கொழுத்து கண்டு மகிழ்ந்து வாழும் செம்மார்ந்த மாந்தர் கூட்டம் உயிர் வாழ முடியுமா? துப்பாக்கி செய்பவனும் மனிதனே, தூய்மை பணியாளனும் மனிதனே. ஆக மனிதன் என்கிற உழைப்பாளி வர்க்கம் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை. இது நிதர்சனம். உடல் உழைப்பால் உலகை உய்விக்கும் உழைப்பாளி வர்க்கமே வழங்கத்தக்க உன்னதமானவைகள் என்பதை புரிந்து கொள்வோம். பயனாளிகளான நாமெல்லாம் உழைப்பாளிகளை உயர்தமிழ் கவிதையால் அலங்க

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் தருகின்ற தலைப்பு தாய் அன்பு. தாய் அன்பு. அன்னையர் தின நாளில் அன்னையை போற்றி அழகு தமிழ் கவிதைகளை வழங்குங்கள் நேய நேசங்களே.
1: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி இருக்கே சென்னை.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 தொடங்கிய இந்த மறு வாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில்

0: தொடர்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தி

0: தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான இரண்டு ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மனதின் ஊன்றுகோலாய், மனிதனின் ஊன்றுகோலாய் விளங்கும் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை மதுரை அனுப்பானடி கதிரவன் தந்திருக்கும் விவர்சனம். ஊருசனம் எல்லோரும் எளிதாக கற்றுக்கொள்ளும் பாடம் மற்றவர்களை விமர்சனம் செய்வது. கருத்தாக பேசுவதாக நினைத்து மற்றவர்களுக்கு கருத்து சொல்வது தவறு இல்லை. காயம் படாமல் பேச கற்றுக்கொண்டவர்கள் சிலரே. பகலில் விண்மீன்கள் தெரியாது, அதுபோலத்தான் மனம் புண்ணாக்கும் வரை கண்ணுக்கு தெரிவதில்லை துரோகிகளும். விலகிச் செல்வதா எதிர்கொள்வதா என்று விக்கித் தவிக்கிறீர்களா? சற்றும் சலனம் வேண்டாம், கொஞ்சம் மனதிடம் மூளையை பேச வையுங்கள். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கண்டுகொள்ளாமல் இருந்தால் கல்வி பதியாது. இது தவறுதான், ஆனால் உங்களை பற்றிய தவறான விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். உங்களுக்கான விடயங்கள் கிடைத்துவிடும். பாதையில் பயணிக்கும் போது சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்கள் பயணிப்பவனுக்கே வழி தெரியும். அதை ஜன்னல்களில் இருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் விமர்சனவாதிகள். 5 புலன்களை படைத்தவன் செவிக்கு மட்டும் ஏனோ கதவு இல்லாமல் வைத்துவிட்டானே என கவலை வேண்டாம். செவிகளின் கதவு மனதிடம் உள்ளது. சரியை தவறு என்று சொல்பவனிடம் வாதாடுவதை விட்டுவிடுவோம். மனம் என்னும் நீதிபதி நம்மிடம் இருக்க நமக்கு அவர்களின் தீர்ப்பு குறித்து கவலை ஏன் என கவிதை தந்திருந்தார் மதுரை அனுப்பானடி கதிரவன்.

பன்மலை படைப்பாளிகளில் இனி திருச்சி பிரகதாம்பாள் தந்திருக்கும் தலைப்பு கடமையை செய். கடமையை செய் மனதில் பிறக்கும் மெய். ஆதவனை பார்த்து தினமும் கடமையை செய்ய கற்றுக்கொள். தைரிய தீபம் மனதில் ஏற்றி கடமையை செய்துவிடு. பலன் தானே வருமென்ற நம்பிக்கையுடன் செய்துவிடு. பெற்றோர்களுக்கு பிள்ளையை வளர்ப்பது கடமை. ஆசிரியருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது கடமை. பணியாளர்களுக்கு பணியை செவ்வனே செய்வது கடமை. இப்படி தன் கடமையை உணர்ந்தால் சமூகம் சீராகுமே. எதற்கு அடுத்தவர் பாராட்டு நமக்கு தேவை? கடமையை சீராக செய்து மடமையை ஒழித்து தடங்களில்லா பாதையில் வெற்றி நடை போடுவோம் என கடமையை செய் எனும் தலைப்பில் தன் என்ன கருத்துக்களை எழுத்துக்களாக்கியிருக்கிறார் திருச்சி பிரகதாம்பாள்.

பண்பலை படைப்பாளிகளில் ஏனி நாமக்கல் அத்தப்பம் பாளையம் செந்தில்குமார் தந்திருக்கும் தலைப்பு காதல் வானவில்லை. மொட்டுவிட்ட அழகான பூக்காரி, வாசத்திலே உன் விலாசம் தெரிந்திடுவேனே. உன் மூச்சு காத்து என் மூச்சை தீண்டுதேன். உனை பார்க்கும் போது அது காதல் வானவில்லை. தொட்டு செல்லும் வேளையிலே கோடி மின்னல்கள் வருதேன். ஒரு வார்த்தை சொல்ல தவிச்சு போய் நிற்கிறேன். ஆசையெல்லாம் உதட்டோடு ஒளிச்சு நான் வைக்கிறேன். என் காதல் வானவில்லை என காதல் வானவில்லை என்ற தலைப்பில் பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் நாமக்கல் அத்தப்பம் பாளையம் செந்தில்குமார்.

0: பண்பலை படைப்பாடுகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், மெர்லின் ரமேஷ், ஓசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள், சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
0: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
0: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
6: பண்பலை படைப்பாளிகள்.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பகல் ஒரு மணி வந்தாலே பணியின் நடுவில் மனம் தள்ளாடும். அந்த ஒரு நிமிடம் அமைதியில் நின்றால் நினைவுகள் மட்டும் நிழலாய் வந்து சேரும். காலை வேகத்தில் மறந்த கனவுகள் இப்போது மீண்டும் விழித்து கொள்ளும். சிறு சிரிப்போ ஒரு சொல்லோ நினைவோ இதயத்தில் மெதுவாக இசைப்பாடும். பகல் வெளியில் கூட ஒரு குளிர் தருவது சில நினைவுகள்தான். அந்த நினைவுகளை மீட்டிப்பார்க்கும் நேரமாய் கோடி பண்பலை 100.5 இது நெஞ்சில் நிறைந்தவை.

நிறைந்தவையில் வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தாராபுரம், குடித்தெரு, காசிராஜன், யமுனா, ஹேமா, நவீன், பாபு இவர்களுக்காக வருகிறது உயிரா பணமா. பாடத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1968. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். உயிரா மானமா.

0: முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
9: நேரம் பகல் 1:10. இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சுள் நிறைந்தவை. இனி அம்பிகாபதி படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் திருப்பூர், வெள்ளிரவெளித்தேவன் பாளையம், சீகர், இலக்கியா, செல்வி, சதீஷ், கிரிபிரசாத். பாடலுக்கு குரல் TM சௌந்தரராஜன், இசை R ராமநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1957.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: காவிய கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி பாவ மன்னிப்பு படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ராஜேந்திரன், சதீஷ்குமார், சந்திரா, வினோத்குமார். பாடலுக்கு குரல் SP ஸ்ரீனிவாஸ், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1961.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 952-4936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
4: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி குளமது மகள் ராதை படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு இசை கேவி மகாதேவன், குரல் டி எம் சவுந்தரராஜன், வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1963. பாடலை விரும்பியுள்ள நேயர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி, இளஞ்செழியன், தமிழ்வாணன், தமிழரசி, துளசியம்மாள், பொன்வதனா.

0: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
3: இனி நெஞ்சுள் நிறைந்தவையில் ரிஷி மூலம் படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பீச்சிமுத்து, ராமமூர்த்தி, பாண்டித்துறை. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன், குரல் பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1980.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நெஞ்சுள் நிறைந்தவை. இனி பேசும் தெய்வம் படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் இளையான்குடி இக்பால்.

சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, வரிகள் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1967.

நேரம் பகல் 1:37. இது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி 1000 ஒருவன் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் பூழவாடி சாலை ரம்யா, மகாலட்சுமி, ரோசி, பானு, லதா, சஞ்சய், கணேசன். பாடலுக்கு குரல் TM சவுந்தரராஜன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1965.

0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: இது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் இனி வல்லவன் ஒருவன் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தர்மபுரி, பாகல்பட்டி, பெருமாள், மகாலட்சுமி. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை வேதா, குரல் TM சவுந்தரராஜன், P சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1966.

இனி நெஞ்சுள் நிறைந்தவையில் நினைப்பது நிறைவேறும். இது படத்தின் பெயர். இப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தஞ்சாவூர் நஜிபுனிஷா, அபுக்கனி, அப்துல் ரஹீம். பாடலுக்கு குரல் எம் எல் ஸ்ரீகாந்த், வாணி ஜெயராம். வரிகள் மணி, இசை எம் எல் ஸ்ரீகாந்த். படம் வெளிவந்த ஆண்டு 1976.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இனி கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் பொள்ளாச்சி, தேவநல்லூர், சகுந்தலா, சுந்தரராஜன், செந்தில்குமார் இவர்களுக்காக சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா, வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1971.

காவிய கானங்களை காற்றில் கரைத்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: இனி நாம் கேட்கலாம் கோடைப்பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அவள் அதை விசையாகப் போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டு கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாகப் போக வேண்டுமென்று ஆவல் கொண்டவர்களாகத் தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார்.
1: அது தங்கள் தந்தையின் கட்டளையல்ல, பழுவேட்டரையின் கட்டளையல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. கடவுளே அந்த சூழிக்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு

0: மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். பூங்குழலி அப்போது ஏழாவது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேர் வேறு என்ன இருக்க முடியும்? கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் சேகரித்து கொண்டு வர முடியும் அல்லவா?
1: முடியும், முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது.
0: இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேனப்பா. என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனைப் போல பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல ஒளிந்திருக்கச் சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர்,
1: சமுத்திரகுமாரி,
0: ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள்.
2: பாவம் இந்த பெண், எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்! நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேனே, இங்கே கொடுமா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார்.
0: நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகளெல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று,
1: ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான்.
3: இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவியிருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர்.
0: கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிடுந்து பற்றி கொண்டபோது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்கச் செய்துவிட்டன. பூங்குழலியின் கையிலிருந்து துடுப்பு தானாகவே நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டுமே உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது.
2: ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்?
1: பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான்.
0: பூங்குழலியோ பேசாமடந்தையாகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது.
2: என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள்
0: என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலமடைந்தான். அந்த குதூகலத்தில் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டிருந்த இளவரசர் அடுத்த கணத்தில்,
2: அக்கா, அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார்.
0: நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்று உணர்ந்தான். இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாயப்போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு,
2: பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் முடிவா
0: என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரே பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள்.
1: ஜுரவேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மதயானை

0: என் பலம் உடனே மாயமாகி போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையைப் போல ஆனார்.
1: அக்கா, அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன். என் பேரில் வருத்தப்படாதே அக்கா. நீ ஒருத்தி இல்லாவிடில் என்னுடைய கதி என்ன
0: என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குழறி குழறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகத் தோன்றின. இளவரசரிடம் ஆலோசை கேட்பதில் பயனில்லை என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னைப் போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது. பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாக செலுத்தி கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு துரிதமாகச் சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்தபோதே அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: உளவியல் விசித்திரங்கள்ல ஒண்ணு திடீர் நிலை மாற்றம். ஒருத்தருக்கு இது ஏற்படும் போது அவருக்கு அணுக்கமா இருக்கிறவங்களுக்கு பெரு வியப்பு உண்டாகும், சிலருக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும். ஆதித்த கரிகாலரை எடுத்துக்கோ. அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது வந்தியத்தேவன் தன் எஜமானர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்தின தர்ம யுத்த முறையையும் ஒப்பிட்டு பார்த்தான் அல்லவா? வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்திற்கு அப்புறம் கரிகாலருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலை மாற்றத்தை கண்டோம். அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். நந்தினி பத்தின விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால மாமல்லபுரத்தில் அவருக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம். இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம். உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேறென்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாரர் தானா? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையிலே இல்லை, ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள். தம் மன வேதனைக்கான காரணத்தை சொன்ன பிறகு அந்த திடீர் நிலை மாற்றம் ஏற்படுத்திட்ட தாக்கத்தை ஆதித்த கரிகாலர் மூலமா கல்கியார் எடுத்து சொல்ற பாங்கு மெய்சிலிருக்க செய்யுது. உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும், ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு போக ரெண்டு கப்பல் நிறைய வீரர்கள் வந்திருக்கிற செய்தியை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான தவிர மற்றவங்க கொதிப்படைஞ்சதை பார்த்தோம். ஒருத்தராவது இது வெளியே தெரிய வந்தா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர் நிலை மாற்றம் சுழிக்காற்றின் விளைவால ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறோம். வந்தியத்தேவன் குந்தவைக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி, தந்தையும் பேரரசருமான சுந்தர சோழரின் கட்டளை, இதையெல்லாம் விட மக்களின் கொந்தளிப்பு நாட்டை ரணகலமாக்கும். இதை உணர்றார் இளவரசர். இருந்தாலும் என் தாய் நாட்டில் திருடனைப் போல ஒளிஞ்சிருக்க சொல்றையான்னு வேதனையோடு கேட்கிறார். உடலும் மனமும் ஒன்னை ஒன்று சார்ந்திருப்பதால தெளிவும் குழப்பமும் மாறி மாறி அவரை அலக்கழிப்பதையும் கவனிக்கிறோம். படகு கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேர்களே, பாய்மரக் கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்தபோது வல்லவரையன் சோர்ந்து போயிருந்தான். பொன்னியின் செல்வர் தென்போடு உற்சாகப்படுத்தினார். இப்போ

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நேயர்களே, பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று தேனி கிராண்ட் அழகர்சாமி அவர்களின் தெருவில் வலம் வர இருக்கிறது. கேட்டு ரசிப்போமா?
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7 3 8 2 8 1 2 3 4 5 or visit www.mahindra.org.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும்

உங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்த

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.

இசை பண்பலயம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு, 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று தேனி மாவட்ட நேயர்களுக்காக.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

கொடைப்பண் வழி 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் பிறமொழி பாடல்களோடு டோல் தமாக்கா தூல். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நீர்களே.

ஒவ்வொரு இசையும் ஒவ்வொரு விதம், பல விதத்தில் பல பாடல்களை பதிவு செய்யும் அழகிய மருந்து இசை. இசையின் இனிய கலவையினால் மனதை மயக்கும் கானங்கள் இனிமையானதுதான். ஒவ்வொரு இசையும் தரும் கானங்கள் அத்தனையும் மனதை மயக்க வைக்கும். அந்த மனமயக்கும் பாடல்கள் நம் விருப்பத்தில் ஒலித்தால் இன்பம்தானே. அந்த வகையில் கோடி பண்பலையில் இப்போ

இப்பொழுது நேயரின் தெரிவாக இந்த ஒரு மணி நேரமும் நேயரின் பாடலோடும் கவிதை தொகுப்போடும் அரங்கேற காத்திருக்கிறது கோடி பண்பலையின் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி.

இந்நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் அரண்மனை தெரு கிராண்ட் அழகர்சாமி அவர்கள். நேயரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. நேயர் தனது கடிதத்தை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். எனது தந்தை சக்திவேல் அவர்கள், தாய் கருப்பாயம்மாள் அவர்கள், மனைவி பூர்ணகலா, மகன் பிரவீன், மகள் வெண்ணிலா. இயற்கை முறையில் வேளாண் தொழில் செய்து கால்நடை வளர்ப்பு செய்து வருகிறேன் 30 ஆண்டுகளாக. நம் குடும்ப பண்பலையாம் கோடை பண்பலையின் இசை தென்றலில் இசைக்கும் நானும் ஓரடிமை. எனது பாடல் தெரிவுகளை எப்பொழுது உயிரெடுத்து நிகழ்ச்சி பகுதியில் ஓங்கி ஒழிக்கும் என்று எதிர்பார்ப்புகளோடும் ஆர்வத்தோடும் காத்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்காக நீரின்றி அமையாத உலகு, ஐம்பூதங்களின் அற்புதமாக என்ற தலைப்பில் தனது பதிவினையும் பாடல் தெரிவினையும் நமக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார் நேயர். நேயரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திற்காக பாடல். மேகமழை சரலில் மெல்லிசை மிற்றோடும் தென்றல் காற்றின் ஓர் இன்னிசை பயணமாய், காற்றாய் மழையாய் உயிராய் உணர்வாய் என்னுள் புகுந்து விட்டாய். உன் அழகினை காண பல ஆயிரம் கண்கள் வேணுமடி எனக்கு, உன் அழகினை காண பல ஆயிரம் கண்கள் வேணுமடி என்று முதல் பாடலுக்கான விளக்க உரை எழுதியிருக்கிறார். இதோ வருகிறது எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை

0: நான்கு மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: 3:15 நாம கேட்டிருக்கும் கோடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது சாம்ராய் திரைப்படத்தின் பாடல். கார்மிக கூட்டங்களே, எங்கே சென்றாய்? காட்டு தீயினை கண்டு கண்ணயர்ந்து போனாயோ? ஓர் ஆயிரம் உயிரிகள் பிரிந்து சென்றதன் மாயம்தான் என்னவோ? இயற்கையை அழிக்க ஆரம்பித்தான் மனிதன். கலவு போகும் கனிம வளங்கள், வளங்கள் அனைத்தும் எங்கு போனது? தூரச் சிகரங்களின் வணி தண்ணீர் சொட்டும் அருவிகளை உன் அழகை காணும்போது அத்தனையும் நினைவிற்கு கொண்டு வருகிறது உன் வளமையினை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள், இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
3: மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
8: இசைப்பாடும் அன்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து.

இந்நிகழ்ச்சியை தனது பாடல்களால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் அரசக்கநாயக்கனூர் அரண்மனை தெரு கிராண்ட் அழகர்சாமி அவர்கள் நேயரின் தெரிவாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. ஐம்பூதங்களின் அற்புதமாய் நீரின்றி அமையா உலகு என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலுக்காக கவிதையை தந்திருக்கிறார். இவ்வாறாக, கனமழைதான் பெய்யாதோ, கண்மாய்கள்தான் நிறையாதோ, வயல்களெல்லாம் விளையாதோ, வங்கி கடன்கள் தீராதோ, வறுமைதான் ஒழியாதோ, என் வறுமைதான் ஒழியாதோ என மனதோடு இயலும் கேள்விகளின் வரிசையாக இசையின் வாசமும் இணைந்து ஒழிக்கிறது நேயரின் தெரிவாக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது காசி திரைப்படத்தின் பாடல். பறவைகளை சுடும்போது அழாத வேடனின் மனம், மரத்தை வெட்டி சாய்க்கும்போது அழாத விறகு வெட்டி. பனித்துளி பசும்புள் விழி, அழகினே மீண்டும் மீட்டெடுக்க முயலுமா? இவர்களால் பனித்துளி பசும்புள் விழி அழகினே மீட்டெடுக்க முயலுமா? இயற்கை வளங்களை வளர்த்து கொண்டு

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

பயணித்து கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு. தந்து கொண்டிருக்கிறது உயிரிழத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் அரசகன் நாயக்கனூர் அரண்மனை தெரு கிராண்ட் அழகர்சாமி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வனமகன் திரைப்படத்தின் பாடல். உச்சி வெயில் முகர்ந்து பார்த்ததன் மாயம் என்னவோ, அக்னியை அழிக்க வானமும் மேகமும் அலை மோதினவாம், இயற்கையை மாற்றம் எதன் மாற்றாய் வந்தது? பார்க்கும்போது மீண்டும் இயற்கையின் பேரழகை மீட்டி வர மனம் துடிக்கிறது. சிலுசிலு என வீசும் தேஞ்சலின் தீண்டல் தேகத்தினை தொடும்போது இயற்கையின் எழில் புலப்படுகிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
3: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

பாட்டும் பதமும் மூன்று மணி 46 நிமிடத்தில் நாம கேட்டு இருக்கும் கோடை பண்பலையிலிருந்து உயிர் எழுத்து. நேரின் தெரிவாக அடுத்ததாக வருகிறது கரிசக்காட்டுப்பூ. மேகக்கூட்டங்களுக்கு இடையே விண்மீன் கூட்டங்களின் ஓர் உறவாய் பஞ்சபூதங்களுக்கும் பன்னிசைத்து பாரில் அனைத்தும் ஓர் உடலின் உயிர் அசைவும் ஐம்பூதங்களால் தானே.

0: தனது இனிய பாடல் திரிவாள் நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் அரசக்கநாயக்கனூர் அரண்மனை திரு கிராண்ட் மாஸ்டர் அழகசாமி அவர்கள்.
1: எல்லாத்திலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. அழகை எப்படி சொல்வது, அப்படி வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் எதுவும் இருக்கிறதா? வார்த்தைகள் கிடைக்கவில்லை. இயற்கையின் எழிலை வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்கவில்லை.
7: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

பழைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவாலும் நீரின்றி அமையா உலகு ஐம்பூதங்களின் அற்புதம் என்ற தலைப்பில் அழகாக தனது கவிதை தொகுப்பாலும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் அரண்மனை தெரு கிராண்ட் அழகர்சாமி அவர்கள். பண்பலையின் சார்பாக நேயருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.

கோடை பண்பலையின் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து.

0: வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5

0: நம் காடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: இணைந்து வழங்குவோர்
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: நேர்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கோடை பண்பலையின் கலக்கல் கேள்வி தொடங்கியாச்சு. யார் பதில்? கவலைகள் மறந்து கலக்கலான கேள்விகளுக்கு பதில் தர தயாரா இருக்கீங்களா? தொலைபேசி எண்கள் இதோ. முதல் முறையாக பேசும் நிகழ்ச்சியோட அறிமுக நேர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, வழக்கமான நேர்களுக்கு 24 24 26, இன்னொரு எண் கூட இருக்குது 290 333. அப்படியே இந்த தொலைபேசி எண்களுக்கு முன்னதாக 0 45 42 முன்னிணைப்பாக சேர்த்துக்கணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் யார் யார் வந்திருக்கோம்னா, நம்ம கலக்கல் கேள்வி சங்கத்தின் நிரந்தர தலைவர் மாமாவாக ஜாண்டி பிரிட்டோ, மாப்பிள்ளையாக உடன் சங்கத்தின் கடைக்கோடி உறுப்பினர், இல்லைங்க கடைக்கோடி உறுப்பினர் கனிமுத்து.
10: என்ன நிரந்தர தலைவரா? அப்ப அடுத்த வாரம் நான் வரமாட்டேன்.

0: அப்படி இல்ல மாமா, எது எதுக்கும் யாரும் சொல்லிக்கிறாங்க. எங்க அன்பு மாமா உங்களுக்கு இதை கூட சொல்லலன்னா
1: எங்களோட
0: நாங்க ஒரு வேற மாதிரி ஆயிருவோம். அதனால ஏமா ஊருக்கு வந்தேன், ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் ஒரு பக்கம்
1: ரொம்ப அதிகம்,
0: அதெல்லாம் சமாளிச்சு நம்ம இங்க வந்து பார்த்தா இங்க பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குது.
1: என்ன ஓடுது?
0: உங்களை பத்தி தான்.
1: என்ன பத்தியா?
0: அப்புறம்
1: என்ன பத்தி தான் பிரச்சனையா தானே வந்துகே இருக்கு.
0: ஏமா சரி பிரச்சனை தான் இருக்கிறீங்க செஞ்சு அங்கங்க சின்ன சின்ன இடங்கள்ல மோதி பாத்தீங்க, இப்பல பெரிய பெரிய இடங்கள்ல மோதுறீங்களே என்ன காரணம்?
1: எந்த இடம்?
0: மூஞ்சிக்கல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்கன்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ அவரு சொன்ன பிரச்சனை இருக்கு. ஆமா என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு?
1: மாப்பிள்ள உடம்பு சரியில்லைன்னு அவர்கிட்ட போனேன்.
0: சரி இல்ல அவரு இப்ப இல்லவாமா? மூஞ்சிக்கல்ல இல்ல, கீழே ஓடிட்டாரு.
1: அப்படியா?
0: ஆமா. என்ன
1: சம்பவத்தை கேளு.
0: சொல்லுவாமா.
1: போனா அப்படியே கையை பிடிச்சி பார்த்தாரு, நெத்தியில கை வச்சு பார்த்தாரு.
0: சரி
1: உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு கேட்டாரு. இருக்கு சார்னு, உப்பு ஒரு கிலோவும் சக்கரை அஞ்சு கிலோ இருக்குன்னு. யோ ஓ வீட்டில் உள்ளதா கேட்டேன், உனக்கு இருக்காயானாரு.
0: ஏமா
1: அதை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு.
0: இல்ல இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரு கீழே அடிவாரத்துக்கு போயிருப்பாரு.
1: அப்படியா?
0: இல்ல வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு.
1: டிராஃபிக்கா இருந்துச்சு எப்படி போனாரு?
0: சரியாமா, அப்ப ஏதோ ஒரு சம்பவத்தோட ஆரம்பிக்க போறோம்.
1: கீழே போயிட்டு வர
0: நினைச்சிருக்கோம்.
1: அவரை பார்த்து இன்னொரு கேள்விக்கு நான்
0: இல்லமா பாவம் பத்திரமா போயிட்டு வரட்டும்.
1: போன்ல கேட்டுருவோம்.
0: ஆமா ஆமா.
1: உப்புக்கும் சக்கரைக்கு என்ன வித்தியாசம் டாக்டர்?
2: உப்பு
1: இருக்கா சக்கரை இருக்கா
0: யாருக்கும்?
1: உப்புக்கும் சக்கரைக்கு என்ன வித்தியாசம்? உப்பு தேவன் இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சக்கரை பாகு அருமை.
2: சக்கரை பொங்கல்.
1: சக்கரை பொங்கல் உப்பு பொங்கலா? ஐயையா,
0: உப்பு பக்கமே வரமாட்டாங்களே.
1: ஆமா
0: தப்பாச்சு
1: தப்பாச்சு. தூள் உப்பு இருக்கு.
0: தூள் உப்பு வந்துட்டாங்க.
1: தூள் சக்கரை இருக்கு.
0: கோவம் வந்துருச்சாமா
1: நீங்க
0: ஏதோ பதில் சொல்லி கொடுத்த மாதிரி
1: உத்தராதான். வணக்கம், யாரு?
0: அப்படி இந்த உப்புக்கும் சக்கரைக்கும் என்ன வித்தியாசம் இன்னும் நல்லா இருக்கும்.
2: என்ன உப்பு
0: உலக தத்துவம்?
1: உப்பு
0: கறிக்கும்.
1: சரி, இன்னும் ரெண்டு உப்பு.
0: கல்லுப்பா
2: போடுவாங்க.
1: எப்படி சர்க்கரைய குழம்பு ரசத்து போடுவாங்களாம். அந்த குடும்பம் எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன்.
0: தடுமாறி பேசிட்டு இருக்காரு.
1: தேன்ல சர்க்கரை போடுவாங்களா?
0: சரி,
1: குழம்பு ரசத்துக்கு சர்க்கரை போடுவாங்களா?
0: அவ உப்பை எதுக்கு பயன்படுத்துவோம்?
1: சில வீடுகள் அப்படிதான் போயிட்டு
0: இருக்கு. வீட்டுல கூட ஏதோ சம்பவம்
1: கேள்விப்பட்டேன். அது ஊரே சிரிச்சு போயிடும்.
0: டாக்டரோட முடிஞ்சிருட்டு.
1: நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். வாங்க அடுத்த ஆண்டு வாப்ப. வணக்கம்.
0: ஏமா சர்க்கரை இருக்கா?
1: இருக்கு, அஞ்சு கிலோ இருக்கு. வணக்கம்.
2: பவுனுத்தாய்
1: மகளுக்கு பவுனே போடல.
0: இந்த மாதிரி இருக்கிற விலை ஏற்றத்துல ஏவாமா அப்படி
1: சொல்லுங்க மாமியாரே.
2: உப்பு
1: ஆலை.
2: உப்பு
1: உப்பு உப்பு உப்பு
2: உப்பு துறை.
1: உப்பு துறை. சரி சரி. சரி சரி சரி.
0: எவ்வளவு தைரியம்.
2: சக்கரை நோய்.
1: சக்கரை நோய்.
2: சக்கரை தாயின்னு பேர் வரும்.

0: சக்கரத்தாய். ஆ இருக்கு இருக்கு இருக்கு. ஆ ஆ
1: சக்கரை ஆலை இருக்கு.
0: சரி, அப்ப இன்னைக்கு நைட்டு உப்பு போட்டு சோறாக்குறீங்களா சக்கரை போட்டு சோறாக்குறீங்களாங்கிறத பாப்போம். மாப்பிள்ள
2: என்னவாமா
0: இப்ப அருமையா ஒரு டீ,
2: அதே இதுல
0: உப்பு போட்டு
2: போட்டு
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
14: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
15: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
14: எப்படிமா?
15: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
14: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
16: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
17: அனில் பாஸ்தா,
16: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
18: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
19: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: மாமா உப்பு டீ, ஆஹா தூக்கல இருக்கும்.
0: அப்பதான் ரோசம் வரும்.
2: அதனாலயா சக்கரை சாப்பிட்டாமா?
0: அது ஒரு வேஷம் வரும், ஒரு பாசம் வரும்.
2: சரி சரி சரி
0: சரி, இப்ப யாரு வரமா?
2: அளவுக்கு அதிகமா சக்கரை போட்டோம்,
0: எதுவுமே அளவுக்கு போக கூடாது. வாங்க வணக்கம்.
3: எங்கே தேடுவேன்
0: யார?
3: எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பங்காளியை, எங்கே தேடுவேன்.
2: டேய் கெங்கோரப்பட்டி பக்கம் போனீங்கன்னா
3: கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்க.
0: அதான பாத்தேன், நம்ம ஒண்ணு அவர்கிட்ட கடை வாங்கலையே, எங்கே தேடுவேன்னு தர்றாரு.
3: உப்பு
0: கம்மியா போட சொல்ல முடியாது.
3: ஆமாங்க. அப்புறம் நாட்டு சக்கரை டீ போன்னு சொல்லுவாங்க ஐயா.
0: நாட்டு சக்கரை, நாட்டு உப்பு டீ கிடையாது. சூப்பருங்க.
2: ஏமா அந்த உப்பிட்ட வரை உள்ள அதுக்காக தந்த.
0: ஆமா அது ஒரு படம்.
2: அப்படி இல்ல, இங்க சக்தி வர புருவத்தை உயர்த்தி இப்படி.
0: அப்படியா?
2: எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாரு. ஆமா
0: எவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்து யாருமே வாங்க.

0: விருதுநகர் மாவட்டம் சத்திரட்டி அட்டி கிராமத்துல இருந்து பா முனியசாமி
1: பேசுறேன். முனியசாமி சொல்லுங்க சாமி.
0: உப்புக்கும் சர்க்கரைக்குள்ள வித்தியாசம், உப்பில்லா பண்ற குப்பை இல்லைன்னு வாங்க.
1: சரி,
0: சர்க்கரை இல்லாம டீ குடிச்சா திப்பிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஒண்ணு இனிப்பு இல்லையே,
2: மாஸ்டர் சரியில்லை
0: அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, உப்போட வேதியியல் பேர் NaCl.
1: வாங்க, வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுமாமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மாப்பிள. மாயக்கண்ணன்,
2: மாயக்கண்ணன்
1: பேரே அருமையா இருக்கு, சொல்லுங்க.
3: ஆமா, கல்லுப்பு இருக்குமாமா, உப்பளம் இருக்குமா?
1: உப்பளம், சக்கரை எல்லாம் இல்ல.
3: ஆமா, உப்பு ஊர் இருக்குமாமா?
1: உப்பூர்.
3: மாமா, சக்கரை தேவன் படம் இருக்குமாமா?
2: சொல்லிட்டாங்களா?
3: சொல்லிட்டாங்க.
2: மேல
1: நம்ம சேலத்துக்கு தெரியுது.
2: ஹலோ
3: மாமா,
2: உலகின்
1: சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. போயிருச்சு, அதனால முடிச்சுக்கோ. யாருன்னு பாப்போமா? தூத்துக்குடி மாவட்டம்.
2: ஓ, தூத்துக்குடின்றதுனால உப்பு.
1: எப்போதும் வென்றான் ஊரை சேர்ந்த சுடலை மணி காந்தாரி
2: என்ன சொல்லிருக்காங்க?
1: உப்பிட்டவரை உள்ளளவும் நினை,
2: சர்க்கரை இட்டவரை
1: சாகும் வரை நினை. உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்,
2: சர்க்கரை தின்றவன்
1: செய்தவன் எம்எஸ்சி பாட்டு.
2: சரியம்மா, சர்க்கரை தின்றவர்.
1: ஆமா, உப்புலியப்பன் ஒரு சாமி இருக்காரு.
2: சர்க்கரை அப்பர் இல்ல,
1: உப்பு சோடா இருக்கு.
2: சர்க்கரை சோடா இல்ல,
1: சக்கரை இனிக்கிற சக்கரை பாட்டு.
2: உப்புக்கரை இருக்குது, உப்பக்கரை
1: சர்க்கரை நிலவே அவன் பாட்டு இருக்கு.
2: உப்புக்கரை நிலவே,
1: சர்க்கரை கீழே போட்டா எறும்பு முக்கியம்.
2: உப்பு கீழே போட்டா வாய்ப்பு இல்ல,
1: வாய்ப்பே இல்ல.
2: சரியாமா,
1: அந்த உப்பு போட்டவனால தூக்கி கீழே போடலாம்.

பரதம் உண்டு. தகஜன தகஜன தகஜன தகஜன. கதக்கும் உண்டு தீன தீன தீரனா.

0: எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்

0: சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல எங்க அக்காவோட சண்டை போடுறத ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கே. இதுக்கு என்ன நிரந்தர காரணம்?
6: நீ என்ன வந்து பேசிக்கிருக்க?
5: இல்ல, அவன் தெரிஞ்சாவணும்.
6: எதுவும் இல்ல, நீ நிரந்தரம் சொல்ல சொல்ல அடிக்கோடு போட போறாங்க. அடுத்த மாதம் முடிந்தது.
5: எனக்கு தெரிஞ்சா ஒன்னு நிரந்தர காரணம் என்ன, அதை சொல்லுங்க. நீ மேல நிரந்தரமா சொல்ல
6: மாட்டேன்.
5: நிரந்தரம் வேணுமா?
6: இப்ப நிரந்தரமா சொல்லி முடிச்சிடறேன், சரியா? இந்த 9 மணி ப்ரோக்ராம் இருக்குமா இல்லையா? மாப்பிள, என்ன காரணம்னா, நான் மேட்டு கிழுத்தா உங்க அக்கா பள்ளத்து கிழுப்பா, அவன் மேட்டு கிழுத்தா நான் பள்ளத்து
5: கிழுப்பேன். அதையே மேட்டு பள்ளம் பள்ளத்துலதான் எடுத்து.
6: அதான் மாப்பிள, கொடைக்கானல் அப்படித்தானே
5: இருக்கு, அதனால
6: மலைப்பாங்கான இடம் இல்லையா?
5: இந்த சமநிலை பகுதியில உங்களுக்கு ஆகாதா?
6: அது மாப்பிள, எப்ப எங்க ஊருக்கு போறோமோ அப்ப அந்த சண்டை வராது.
5: எனக்கு என்ன தோணுதுன்னா, சமநிலை பகுதி சொல்லிட்டு நீங்க ரோட்டுக்கு வந்துட போறீங்க.
6: இல்ல,
5: டிராபிக்
6: அதாங்க போல. மேட்டுக்கும் பள்ளத்துக்கு என்ன வித்தியாசம்?
5: கேட்டுட்டீங்க,
6: சண்டை குடிக்கிருச்சு. சரியா மாப்பிள? சரி, இப்ப
5: இல்ல, எப்படி இது வந்து நிரந்தர காரணமா? இல்ல
6: இல்ல இல்ல, சக்தி முடிச்சு விட்டுறாப்ல. அரை மணி நேரத்துக்கு பிறகு வேற ஆளை பாத்துங்க. வாங்கப்பா,
5: வணக்கம். பள்ளத்துக்கு
6: அதே அதே. யாரு? ஹலோ.
7: நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் மாவட்டம், சீராப்பள்ளி.
6: ரவிச்சந்திரன் வரது பார, இன்னும் ரவிச்சந்திரன் வந்துட்டாரு.
5: ஆமாமா, அந்த குறையை தீக்கணும் இல்லையா?
6: சொல்லுங்க, மேட்டுக்கும் பள்ளத்துக்கு என்ன வித்தியாசம்?
5: சந்தோஷங்க,
6: வாழ்த்துக்கு. அடுத்த ஆண்டு பாக்குறவாங்க, மேட்ல மழை பெஞ்சா பள்ளத்துக்கு வந்துருமா?
5: மாமா, ஜியோகிராஃபி கேள்விப்பட்டது
6: இல்ல. இல்ல இல்ல, வணக்கம்
8: மாமா. மாப்பிள்ள எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
6: சொல்லுங்க,
5: மேட்டுக்கும் பள்ளத்துக்கு என்ன வித்தியாசத்தை சொல்லிருங்க. நீங்களும்மா
8: இந்த வாரம் வராம
5: இருந்தீங்கன்னா நானே புறப்படுவேன். அதான் கொடுக்க வேண்டியது கொடுக்கலையா?
6: அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு.
8: அங்கதான் கொடைக்கானல் மேடு பள்ளங்கிறீங்க. இங்க மேடு பள்ளம் இல்லாட்டி பள்ளத்தை தோட்டி இல்ல, அப்படி பட்டிக்கிறாங்க.
6: ஓ, சண்டை வருதா வீட்டுல?
5: வீட்டுல தோண்டிட்டு இருக்காங்க.
6: பள்ளம் தோண்டதுக்கு கடப்பாரியோட மனைவி மாறலாம். சரி மாப்பிள்ள, சொல்லுங்க.
9: அனில் பாஸ்தா,
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன், அட்டானமஸ், திருச்செங்கோடு.
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
13: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: இணைந்து வழங்கியோர்
1: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: மேட்டுக்கும் பள்ளத்துக்கு என்ன
6: வித்தியாசம்?
5: எந்த பக்கம்? கரூர்லயே மேடு எல்லாம் கிடையாதுங்க, பள்ளமா தான் இருக்கு.
6: சொல்லுங்க,
5: வெங்கமேடு இருக்கு?
7: ஐயோ, வெங்கமேட்டுக்காரருக்கு.
5: சொல்லுங்க சொல்லுங்க, அடுத்து. மேட்டு பாளையம், சூப்பர். மேட்டூர் கலைக்கிறீங்களே, கலக்குறீங்க. மேட்டுக்குடி படம் இருக்கு,
7: கரூர் பக்கமே
5: போயிட்டே இருக்கு. சரி, அடுத்த ஆள் வழி
7: விடுறோம். நிரூபிச்சுட்டீங்க, போங்க.
5: வணக்கம்.
7: ஹலோ.
5: சொல்லுங்க, மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்?
7: இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லுங்க.
5: மூணு தீர்வு.
8: காதோடு
5: இல்லையா?
7: வணக்கம்.
5: வெல்கம். யாரு?
7: விருதுநகர் மாவட்டம் சொக்கலிங்கம்.
5: சரி, சொல்லுங்க, மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்?
8: மேட்டூர்,
5: பள்ளத்தாக்கு, பள்ளவட்டி. எல்லாருமே சொன்னதா சொல்லிக்கே இருக்காங்க. சரி சரி, திரும்ப திரும்ப பேசுறேன். இனிமேல் தான் சரிங்க சார். நன்றி சார். அடுத்து சார், யார் சார் சொல்லுங்க சார்.
7: மேடு பள்ளம் பிரச்சனை தான்.
5: மேடு பள்ளம் தான் எப்பயும் பிரச்சனை. யார் பாது? வணக்கம். சிவகாசி. அமுதா.
7: பட்டாசு மாதிரி இப்பா
8: சொல்லிட்டு
5: எல்லாரும் சொல்லிட்டு போனா நீங்களும் சொல்லுங்க.
8: மேட்டுக்குடி, மேட்டுக்குடி,
5: சரி சரி.
7: மேல்நாட்டு
8: மக்கள்
5: எங்களுக்குள்ள
8: உண்மையிலே
5: தப்பிச்சோம், சந்தோஷங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்?
7: யாரு?
5: அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம்,
7: அமிர்தபுரம்
5: கணேசன்.
7: ரெண்டு
5: பேருக்கு இதே வேலை. மேட்டுக்கு பள்ளத்துக்கு என்ன? மேட்டுப்பட்டி.
7: ஓ, பள்ளத்து பட்டி இல்ல,
5: மேட்டூர் அணை சொல்லிட்டாங்க. மேட்டாங்கரை,
7: பள்ளத்தாங்கரை.
5: கேரளாவில்
7: சரியா?
5: வண்டன் மேடு.
7: ஓ, வண்டன் மேடு.
5: வீர் மேடு.

0: பீர் மேடு. சரி ஆமா, இல்ல இல்ல சரி இல்லவா,
1: வயல் மேடு ஊர் இருக்கு.
0: ஆச்சு, பள்ளம் மேடு.
1: அப்ப மதுரையில, மதுரையில கரிமேடு, நரிமேடு,
0: நரிமேடு. சரி ஆமா,
1: மணல் மேடு, பள்ளத்தூர், முன்னீர் பள்ளனூர் ஊர் இருக்கு.
0: ஆஹா,
1: பள்ளம் மேடு பார்த்து போகணும்
0: பாட்டிருக்கு.
1: நம்ம கொடைக்கானல் போய் சொல்லமா இல்லையா?
0: ஆமா,
1: நம்ம கொடைக்கானல்ல மேல் பள்ளனூர் ஊர் இருக்கு.
0: ஆஹா,
1: பெரும்பள்ளனூர் இருக்கு.
0: பெரும்பள்ளம்.
1: ஆமாப்ல, இந்த
0: மேட்டுக்கும்
1: பள்ளத்துக்கும் வித்தியாசத்தை நிரந்தரமா ஒரு முடிவு பண்ணி தீக்கணும்.

எழுலோகம் முன்னால அடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால அடி அடி அடி அடி முத்து அடி வாடி பக்கா.

கணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டா, புத்தி கட்டு போட்டுக்கிட்டா, மாட்டினது மாட்டிக்கிட்டா, போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான், போறதுக்கு

0: நேர் விருப்பம் கேள்விப்பட்டிருக்கோமா? சரி, இது என்ன உங்க விருப்பமா? அப்படி பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா வேற போகுது, நேரம் நெருங்குது.
1: அது வேற மாப்பிள, இன்னைக்கு வந்து பழம்பெரும் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் ஆர் பாலாஜி, அவருடைய நினைவு நாள். படித்தால் மட்டும் போனோம்
0: போதும்.
1: எனக்கு நான்
0: கூட இருப்பாரு,
1: அவர் தான், அவர்
0: தான்
1: அவருடைய தயாரிப்புல வந்த பாட்டா போயிட்டு இருக்கு. அவருக்கு ரஜினி கமலஹாசன் நிறைய பாடம் இருக்காரு.
0: சரி, ஆமா,
1: அந்த ஒரு பாட்டு தான். ஏன்னா இதுல இன்னொன்று கவனிக்கிறேன்,
0: சரி,
1: இந்த பாட்டு நான் போடல, சக்தி போட்டாப்ல. சக்தி கொஞ்சம்
0: எழுதுன்னு அதனால அவரு நினைவா.
2: ஆமா, எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பாட்டி,

0: திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் ஆர் பாலாஜி, அவருடைய நினைவு நாள். படித்தால் மட்டும் போனோம்
1: எனக்கு
0: நான்
1: கூட இருப்பாரு,
0: அவர் தான் அவர்
1: தான் தன்ன
0: அவருடைய தயாரிப்புல வந்த பாட்டா போயிட்டு இருக்கு. அவருக்கு ரஜினி கமலஜி நிறைய பாடம் இருக்காரு.
1: சரி, ஆமா,
0: அந்த ஒரு பாட்டு தான். ஏன்னா இதுல இன்னொன்று கவனிக்கணும்,
1: சரி,
0: இந்த பாட்டு நான் போடல, சக்தி போட்டாப்ல, சக்தி கொஞ்சம் எழுதி
1: அதனால அவரு நினைவா.
2: ஆமா, எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
10: அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது தெரிஞ்சது, அக்கா ஏதோ உங்களை நாயின்னு சொல்றதும் நீங்க அப்படி பதிலுக்கு பேயின்றதோ சொன்ன தப்பா
11: இல்ல மாப்பிள்ள? கொஞ்சம் மாத்திக்கங்க.
10: எப்படி? ஆமா,
11: நான் வந்து நாயின் திட்டுவேன், பேயின் திட்டுவா. இல்லையா? நான் தானே பேய். பணம்
10: எப்ப அப்படியா கேள்விப்பட்டோம்?
11: போறப்பா பிஏஒய்இஇ பேயி. நான் தானே காசு தரேன்னா வந்த பேய்.
10: சரி சரி சரி. ஆமா, ஏ புரிஞ்சது உங்களுக்கு?
11: ஆமாப்பா
10: புரிஞ்சிருச்சு.
11: பேயினா பணம் தர்ற.
10: சரி சரி சரி.
11: அதான்
10: பிஏஒய்இஇ.
11: ஆமா, பேய்.
10: சரி சரி. அப்பா
11: நீ தப்பு நினைச்ச. ஏன்னா நாய்க்கும் பேய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமாப்ல. புரியுதா?
10: இனிமோ தெரியலாமா, உங்க மைண்ட் எல்லாமே இந்த பேமெண்ட்.
11: ஆமா ஆமா, பேய் பேமெண்ட்.
10: அதுல அதுல இருந்து வாங்க.
11: ஆமா,
10: கிட்ட வந்திருக்கோம்.
11: அப்படியே பேசினாலுமே சாப்பாட்டு நேரத்துல
10: சமாதானம்
11: சோறு கிடைக்க
10: கிடைக்காது. அது கண்டிப்பா.
11: அதுல உப்பு இருக்கு, சக்கரை ரெண்டாவது.
10: இங்க உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமா? பல வீடுகள்.
11: ஆமா ஆமா, தெரியாம கல்யாணம் பண்ணி போடுறாங்க. சில நாடுகள் ஆண்களும் ஆண்கள் கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிக்கணும் போல. அப்புறம் சோறு, நல்ல சோறு.
10: ஏற்கனவே நீங்க சும்மா உசு பேத்தி விட்டுட்டு இருக்காதிங்க. ஏற்கனவே 90s கிட்ஸ் ரொம்ப பாவம்.
12: அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
10: அந்த முகத்துல தெரியற அந்த வருத்தத்தை பாருங்க, ஏக்கத்தை பாருங்க.
11: அதாவது கண்ணதாசனுடைய வார்த்தைகள்ல ஒன்னு யோசிப்பேன், மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரனாரு. நான் அந்த இடத்துல இருந்தா இறைவன் கெடுத்த வரம் எழுதிருப்பேன். சரிமா,
10: ஒரு துணக்கால மாற்றத்தை வந்து

0: பேக்கிங் பேக்கிங் என்ன வித்தியாசம் கேட்போம். சரி, அப்படி தான் அங்கே
1: கேட்டு போங்க. எப்படி தெரியுமே, சுற்றி முற்றி அங்கே தான் வாங்க.
0: வாங்கய்யா வாங்கய்யா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கம்பட்டியிலிருந்து கூக்கண்ணன்.
0: இந்த நாயை பத்தி பேசும்போது, பேய் பேச பத்தி பேசும்போது அப்படியே ஊன்னு வரீங்களே, என்ன விஷயம் கண்ணன்?
1: இல்ல எஃபெக்ட் கொடுக்கணுமா? அப்பதான் நம்புவீங்க.
0: இரண்டும் சேர்ந்து செய்த கலவை கண்ணன். சொல்லுங்க மாப்ள. பேயை கட்டி போட்டு வளர்க்கறது இல்ல. என்ன பேயை கட்டி போட முடியாது, அது நம்மள கட்டி போட. வெறி நாய் இருக்கு,
1: வெறி நாய்,
0: வெறி பேய் இல்ல.
1: ஆனா வெறி பேய்,
0: வெறி கொண்ட பேய் இருக்கு. அப்புறம் அங்க ஆறா
1: ஒருத்தர்
0: ஒருத்தர் பக்கத்து பக்கத்து டியூட்டர் வேற இருக்காரு. இருக்க சரிங்க, நீங்க அடுத்து ஆர்டர் பாக்குற. வாங்க வாங்க. வணக்கம்.
1: உங்க பெரிய ஒரு கிளாஸ், கோச்சிங் கிளாஸ்
0: நடந்துட்டு இருக்கு. வாங்க.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: அழகர்.
0: அழகர்.
1: அழகர் மாமா,
0: நேத்து ஆத்துல இருந்த மாதிரி
1: கேள்விப்பட்டேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, நாய்க்கும் பேய்க்கு என்ன வித்தியாசம்?
1: கோம்ப நாய் மாமா, நம்ம ஊர் பக்கம்.
0: ஆமா, ராஜபாளை நாய்
3: சொல்லுவாங்க.
0: அப்படி சொல்லக்கூடாதுங்க. நாய்கள்ல வந்து வெரைட்டிஸ் இருக்கு.
1: என்னமா வெரைட்டிஸ்? நல்லா இருக்கு.
0: அல்சேசன் நாய், அல்சேசன் பேய் இல்ல. பொமரேனியன் நாய், பொமரேனியன் பேய் இல்ல. அப்படி சொல்லுங்க. ஜெர்மன் செப்பர்ட் நாய்,
1: என்ன நீங்க
0: ஜெர்மன் செப்பர்ட் பேய் இல்ல.
1: அப்டேட்டே இல்லாம போங்க,
0: போங்கப்பா.
1: அதான் மாமா அனுபவம் பேசுது.
0: என்ன மாப்ள? ஆமாப்ள.
1: இன்னும் சந்திக்கிறோம்.
0: இந்த வராங்களா? வாங்க. ஆண்கள் சில பேரு பேய கூட்டு வாக்கிங் போறாங்க.
1: போகும்போது
0: என்ன பேய்க்கு கால் இல்லைன்னு
1: சொல்றாங்க. சரி,
0: ஆனா பேய் வரும்போது சலங்க சத்தம் வரும்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள, எனக்கு புரிய மாட்டேங்குது. சலங்கைய தலையில
1: மாட்டிருக்கோம். அது அவர் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதனால உவமையா பேசுறாரு, புரிஞ்சுக்கணுமாமா. என்ன
0: இப்ப டீ சாப்பிட்டே?
1: அவனாமா. சரி,
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
0: முனியசாமி சொல்லுங்க சாமி, நாய்க்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம்?

0: வணக்கம்.
1: அப்புறம்
2: என்ன
0: பேய் பழனிசாமியா? சரிங்க சரிங்க, நாங்க பாட்டு போடணுமா சொல்லுங்க. இது வந்து ஒரு முக்கியமான
1: கண்டுபிடிப்பு, அறிவியல் பூர்வமான ஒரு பதில்.
0: எழுதிங்க எழுதி எழுதிங்க
1: எழுதிட்டாமா?
0: சந்தோஷம் மாமா, நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஏன்னா அப்புறம் சக்தி கோவி பாப்பில் பாட்டு போடணும். கரூர் செல்லாண்டி பாளையம்
1: உங்களுக்கு
0: தமிழாசிரியர் நாகராஜன்.
1: ஓ,
0: அமுதா பரமேஸ்வரி.
1: சரி மாமா, என்ன சொல்லுங்க,
0: தமிழ் வாத்தியார் இவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒருவேளை அவரது நாய் கடிச்சிருக்குமோ?
1: இல்லை அனுபவம் தான். நீங்கள் அங்கே வேற இழுக்கு.
0: நாய் குறைக்கும், நாய் கடிக்கும்.
1: நாய் கூட இருக்கு.

0: பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: இதுவரை கலக்கல் கேள்வி நிகழ்ச்சிக்கு பொருள்நுட்பம் எஸ் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்தரா சதீஷ்குமார், கணினியாக்கம் வி சக்தி குமார். இனி சித்திர செவ்வானம் வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அஞ்சத் தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக

0: மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்ற நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்தி.
1: இசையோடு என்றும் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. இசை காலத்தை கடந்து போக உதவும் அற்புத தோணி. இதயத்திற்கும் நினைவுகளுக்குமான தூரம் எவ்வளவு இருந்தாலும் முன்பதிவு செய்யப்படாத பேருந்து இருக்கைகளின் சாளரத்தில் தவழ்ந்து வரும் தென்றலை போல நினைவுகளையும் சிலிர்க்க வைக்கும் இசை. அவ்வாறான இசை பாடல்களை ரசிப்போமான நேயர்களே, இன்றைய சித்திர செவ்வானத்தில் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: காலி.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இன்னிசை வேணு இதய நரம்புகளை மீட்டும் நேரம் மாலை 5:10. இது கொடிப்பன்மலையின் 1.5 சித்திரச்ச வானம். இரவெல்லாம் வர மறுத்து இரக்கமற்று வாட்டுகிறது உறக்கம். அதிகாலை தூக்கம் அயர்ந்த என் விழிகளை தழுவிக்கொள்ள அதில் காணும் கனவை விட்டு கலைந்து விடாமல் கைப்பற்றிக் கொள்கிறேன் உன்னை நான்.

காற்றை கண்டதும் சதிராடும் மலரை போல, மழையை கண்டதும் நடனமாடும் மயிலை போல, புயலில் கூட நெளிந்தாடும் நாணலை போல, துள்ளியாடும் என் காதல் மானே, உன்னை கண்டதும் நில்லாமல் ஆடுகிறது என் மனதும்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

இசை மேடையில் கவிதையின் கானங்கள் விளைந்து கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானத்தில். நேரம் மாலை 5:22. அந்த இரவோடு கொஞ்சம் அல்லி மலரை வெள்ளித்தீரில் பவனி வரும்.

முல்லைப்பூவின் சரமி, வானம் கூட பூத்தூவி வாழ்த்தும் உன்னை. உன்னை சேர எண்ணி ஏங்குகிறது என் மனம். கவிதைகள் விரியும் விழிகளிலே உன் முகவரி உரைப்பாயா நொடியினிலே?

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:30. பூவில் வண்டு மோதி சென்று எழுதுகிறது கவிதைகளா உணர்வின் கடிதங்களா? உன்னை தேடி அலையும் என் ஆவலை, தீண்டி படுத்தும் உன் நினைவுகளைப் போல மோதி சென்று உலவுகிறது அந்த பூவில் வண்டு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மௌனமாயிருந்து மௌனித்த உன் விழிகள் சொல்லிடும் காதலை உணராதவனானான். பூமர காற்றில் சாமரம் வீசும் வாசனை போல அலைந்தாடும் உன் விழிகள் அனுதினமும் உரைக்கிறது உன் காதலை.

பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 20 சக்கரவர்த்தி சந்நிதியில் தொடர்ச்சி. பொன்னனையும் வள்ளியையும் சக்கரவர்த்தி அழைத்து வர சொன்னதாக சொல்லி பல்லவ வீரர்கள் அவர்களை அழைத்து வந்திருந்தனர். பக்கத்து அறையில் சக்கரவர்த்தியின் குரலும் மாரப்ப பூபதியின் பயந்த குரலையும் கேட்டு பொன்னனும் வள்ளியும் திடுக்கிட்டார்கள். இனி சக்கரவர்த்திக்கு விரோதமான சதியாலோசனையில் கல

0: பல்லவ வீரர்கள் அவர்களை அழைத்து வந்திருந்தனர். பக்கத்து அறையில் சக்கரவர்த்தியின் குரலும் மாரப்ப பூபதியின் பயந்த குரலையும் கேட்டு பொன்னனும் வள்ளியும் திடுக்கிட்டார்கள். இனி சக்கரவர்த்திக்கு விரோதமான சதியாலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வர செய்திருக்க வேண்டும் என்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும் போது யூகித்தார்கள். விசாரணையின் போது தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்திக்கு பொன்னன் கும்பிட்ட அவமானத்தை துடைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். மாரப்ப பூபதியின் ஈனக்குரலிலிருந்து தாங்கள் ஊகித்தது சரிதான் என்று அவர்களுக்கு பட்டது. அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல், எங்கே அந்த ஓடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது. பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு போனார்கள். அங்கே நவரத்தின கச்சிதமான சிங்காதனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீற்றிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவி தேவி சாய்ந்து கொண்டு நிற்பதையும் எதிரே மாரப்பன் குனிந்த தலையுடனும் நடுங்கிய உடம்புடனும் என்சான் உடம்பும் ஒருசானாய் குறுகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும் போதே பார்த்து கொண்டார்கள். சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேஜசானது அப்படி கண்களை கூசச் செய்து அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது. மாமல்ல சக்கரவர்த்தி இடி முழக்கம் போன்ற குரலில் சொன்னார், ஓஹோ இவன்தானா? தோணித்துறையில் அன்றைக்கு பார்த்தோமே, வெகு சாதுவை போல் வேஷம் போட்டு நடித்தான். நல்லது நல்லது, படகு தள்ளுகிறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக சதி செய்வதென்று ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் கேட்பானேன். அழகுதான். இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்ன போது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. தோணித்துறையில் இனிய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் இங்கே நெருப்பு பொறி பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை திகைக்க செய்தது. சக்கரவர்த்தி மேலும் சொன்னார், இருக்கட்டும், உங்களை பின்னால் விசாரித்துக் கொள்ளுகிறேன். ஓடக்காரா, நான் இப்போது கேட்பதற்கு மறுமொழி சொல்லு. ஏன் தலையை குனிந்து கொள்கிறாய்? நிமிர்ந்து என்னை பார்த்து உண்மையை சொல்லு. நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்ரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார் என்று கேட்டார். பொன்னன் பளிச்சென்று நிமிர்ந்து பார்த்து, பிரபோ, இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே, இந்த மாரப்ப பூபதிதான் என்றான். அத்தியாயம் 20 சக்கரவர்த்தி சன்னதியில் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 21 வள்ளியின் சாபம். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காதல் கீதங்களை காற்றலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்ச வானத்தில் கோடை பன்மலை 100.5 சொல்லிடும் நேரம் மாலை 5:46. நான் கடந்து வந்த இரு கரிய வண்டுகள் உன் கண்கள், காற்றின் வாசல் தவழ்ந்து வந்து தூது ஒன்று சொல்கிறது. சேதி என்ன தெரியுமா? புதிய பூ ஒன்று பூத்திருக்கிறதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதுவரை சிங்காரம் எட்டுக்களை இசைவானில் தீட்டிச் சென்றது சித்திரச்சவானம். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கச்சூர் கச்சபீஸ்வரர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில்

தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களுள் திருக்கச்சூர் 26வது தலமாகும். சென்னைக்கு பக்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலை வழியே சென்று திருக்கச்சூரை அடையலாம். ஊருள் சென்றதும் வலப்பக்கம் திரும்பிச் சென்றால் கச்சூர் ஆலக்கோயிலையும், இடப்பக்கம் சென்றால் மலையடி கோயிலான மருந்தீசர் கோயிலையும் அடையலாம். சுந்தரர் திருக்கழுக்குன்றம் வழிபட்டு திருக்கச்சூரை அடைந்து பெருமானை ஆலக்கோயில அமுதனை தொழுது மதுர்புறத்தே பசியுடன் அமர்ந்திருக்க இறைவன் அந்தனர் வடிவில் வந்து சுந்தரரை அங்கேயே இருக்கச் செய்து இவ்வூரிலுள்ள அடியார்கள் வீடுதோறும் சென்று உணவு பெற்று வந்து இட்டு அவர் பசியை மாற்றிய நிகழ்ச்சி நடைபெற்ற பதி இதுவாகும். பசி நீங்கப்பற்ற சுந்தரர் இறையொருள் கருணையை வியந்து முதுவாயோரி என்னும் பதிகம் பாடி போற்றினார். முதலில் ஆலக்கோயிலையும் பின்பு மருந்தீசர் கோயிலையும் தரிசிக்க வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்தனர். அப்போது மத்தாக நின்ற மந்தரமலை சரிய தொடங்கியது. ஆகையால் திருமால் கச்சபம் என்ற ஆமை உருவம் கொண்டு மலையை தாங்கினார். அந்த மலையை தாங்குவதற்கான வலிமையை பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி திருமால் வழிபாடு செய்தார். அந்த திருத்தலமே திருக்கச்சூர் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கச்சூரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் பெரிய கோவில் ஆலக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது.

விழுதுகள் விடாத கல்லாள மரம் தல விருட்சமாக இருப்பதனால் இப்பெயர் வந்துள்ளது. இந்த ஆலயத்தை தாளக்கோவில் என்றும் அழைக்கிறார்கள். இங்குள்ள இறைவன் கச்சபீஸ்வரர் என்று பெயர் பெற்று விளங்குகிறார். அம்பாள் திருநாமம் அஞ்சனாட்சி என்பதாகும். இத்தல இறைவன் தியாகராஜர் என்றும் அழைக்கப்படுகிறார். அமிர்தம் கிடைத்த மகிழ்ச்சியில் மகாவிஷ்ணுவின் வேண்டுகோளை ஏற்று இத்தல ஈசன் அமுத நடனம் ஆடினாராம். ஆகையால் இங்குள்ள இறைவனை அனைவரும் அமுத தியாகர் என்று செல்லமாக அழைக்கின்றனர். ஆலயத்தின் தனி மண்டபத்தில் கிழக்கு நோக்கியபடி தியாகராஜர் அம்பாள் மற்றும் முருக பெருமானுடன் சோமாஸ்கந்தராக காட்சி தருகிறார். மலையடிவாரத்தில் மருந்தீசர் கோயில் உள்ளது. ராஜகோபுரம் இல்லை. தெற்கு நோக்கிய வாயில் உச்சென்றதும் சிறிய மண்டபம் உள்ளது. இம்மண்டப தூண்களில் லிங்கோற்பவர், மாவடி சேவை, பட்டினத்தார், வள்ளலார், விநாயகர், தண்டபாணி, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் முதலிய சிற்பங்கள் உள்ளன. இவற்றுள் சுந்தரரை நோக்கியவாறு கையில் அமுதுடன் காட்சி தரும் இறைவனின் சிற்பம் உள்ளது கண்டு மகிழத்தக்கது. சுற்றும் மதில் உள்ளது. சிறிய கோயில் சுற்றிலும் இயற்கை சூழல், அமைதியான இடம். உள்பிரகாரத்தில் விநாயகர் கோவில் உள்ளது. சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியது. எதிரில் சாளரம் உள்ளது. இதன் வெளியே கொடிமரம், நந்தி பலிபீடங்கள் உள்ளன. படிகளில் இறங்கி நீரருந்தும் அமைப்புடைய நடைபாதை கிணறு உள்ளது. பக்கத்தில் நவக்கிரக சன்னதி. மாசி மாதத்தில் இக்கோயிலில் திருவிழா நடைபெறுகின்றது. இத்திருவிழாவில் 9ஆம் நாளில் இறைவன் பிச்சை எடுத்து சுந்தரருக்கு அமுதித்த ஐதீகம் நடைபெறுகிறது. இறந்திட்ட ஈஸ்வரர் வீற்றிருக்கும் சிறிய கோயில் மேற்கில் உள்ளது. சித்திரையில் பெருவிழா நடைபெறுகிறது. கோவில் கொடிமரத்தடியில் உள்ள குழியில் இருக்கும் மண்ணே மருந்தாக கொடுக்கப்படுகிறது இங்கு. ஆம், பக்தர்கள் பலரும் அதனை எடுத்து நெற்றியில் இட்டும் உடலில் பூசியும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டும் செல்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை.

0: வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவைனா என்ன அப்படின்னா, சந்தோஷமா சிரிக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. நல்லா சந்தோஷமா சிரிச்சோம்னா ரத்தம் ஊறும். ஆனா இதை தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போய் எல்லா கதவையும் பூட்டி மொட்டை மாடியில் நின்று ரொம்பத்தான் மெலிஞ்சு போயிட்டோம், ரத்தம் ஊறட்டும்னு சொல்லி கக்க கக்கன்னு சிரிச்சிடப்படாது. அப்படி சிரிச்சா பாக்குறவெல்லாம் சந்தோஷப்படுவான், ஒரு மாதிரி லூஸ் போல் இருக்கு அப்படின்னு. இப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எல்லாருமாக கூடி சிரித்தல். எல்லாருமா சிரிச்சா தான் நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் தனியா பேசலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஆனா தனியா சிரிக்கப்படாது. சிரிச்சா பாக்குறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நம்ம கக்க கக்கன்னு சிரிக்கிறோம்னு வைங்க, எந்த பஸ் வந்தாலும் நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போ. சரி, ஏறி உட்கார்ந்து டிரைவரை பார்த்து சிரிக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்க டிரைவர் என்ன செய்வாரு, படக்குன்னு வண்டி நிப்பாட்டுவாரு. நீ முதல்ல இறங்கு, இறங்கு நீ முதல்ல. சரி, வகுப்புல சிரிக்க முடியுமா? சிரிச்சோம்னா வாத்தியார் என்ன செய்வாரு, இதுதான் உன்னுடைய கடை சிரிப்பு, நீ ஜென்மத்துக்கும் சிரிக்க கூடாது சொல்லுவார். அப்ப நண்பர்களோட ஒன்னா உட்கார்ந்து குடும்பத்தாரோட உட்கார்ந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது. முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றார். ஆனா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், குரங்கு சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கை பிடிச்சு ஒரு ரூம்குள்ள ஒண்டி அடைச்சு வச்சிருந்தாரு. 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு பாக்கணும்னு அவருக்கு ஆசை. கதவை துறக்காம என்ன பண்ணாரு, சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்யுதுன்னு. குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பாத்துக்கிட்டு இருந்துச்சு, இவர் என்ன செய்யறாருன்னு. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரிதான் குரங்கும் யோசிக்குது. அப்புறம் உள்ள போனாரு, போய் நடுகால வாழைப்பழத்தை ஒரு சீப்பு தொங்க விட்டாரு. இந்த குரங்கு இதை எப்படா எடுக்கும்னு யோசிச்சாரு. ஒரு கம்ப மூலையில சாத்தி வச்சாரு, அதுல தட்டி எடுக்குமா, ஒரு டேபிள் தூக்கி போட்டாரு அதுல ஏறி எடுக்குமா, ஒரு கயரை தொங்க விட்டாரு அதுல அப்படியே டார்ஜான் மாதிரி போய் அப்படி எடுக்குமா. இவ்வளவு யோசனை பண்ணிட்டு குரங்க கழட்டி விட்டாரு. அது விறுவிறுன்னு அவர் தலைமையில ஏறி அதை பிடிங்கிட்டு கீழே இறங்கிருச்சு அப்படியே. அதாவது இவர் யோசிக்காதத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்குது. அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்பு தான். சரி, இந்த சிரிப்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நகைச்சுவையே என்ன அப்படின்னா, சிரிக்கிற ஆள் இருந்தா தான் நகைச்சுவை எடுக்கும். இப்ப நீங்க சிரிக்கலன்னா என்னால பேச முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், அந்த ஆள் கேட்டு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம்னா அது என்ன ஜோக்காது, சிலருக்கு சிரிப்பே வராது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு, ஹெட்மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர் போல் இருக்கு, கையில பெரம்போடையே இருந்தாரு, கையில நீட்ட குச்சி வச்சிருக்காரு. என்னை பார்த்தோடனே வாங்க அப்படின்னு குச்சியிலே கூப்பிட்டாரு, உட்காருங்க அப்படின்னு குச்சியை காமிச்சாரு, பேச போவோமா அப்படின்னாரு. போனோம். நான் அப்படி நடுங்கிட்டே பின்னாடி போனேன். மேடைக்கு குச்சியோடயே வந்துட்டாரு. வந்து பயங்களெல்லாம் பார்த்தாரு. இப்ப இவர் நகைச்சுவையா பேசுவாரு, என்னை காமிச்சு எவனா சிரிச்சேன்னா பல்ல பேத்து விடுவேன், பேசுங்க அப்படின்னாரு. சிரிப்பு வருமா? சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தா தான் சிரிப்பு வரும், இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ்.

0: காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
3: நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30-40 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேமா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டது, நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர் இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு பாவம் மரியாதை மாதிரி கட்டாவரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது, ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தை தனம் இல்லை.
2: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: வணக்கம் நேர்களே, கதம்ப மலர்கள் கோடை FM-ல இப்போ கேட்க போறோம். கொடைக்கானல்ல பெய்து மழை, இப்போ கோடை FM-ல வருது இசை மழை, அடா டா டா டா, கொஞ்சம் லேசாக நனைஞ்சு தான் பார்ப்போமே.

0: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.
3: நிறமாலை 6:22, கொடைக்கானல் பண்பலையில் கதம்ப மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை இன்னைக்கு 8:00 இளமை பேசுகிறது. ரெண்டு விளையாட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வரையிருக்கு. அந்த ரெண்டு விளையாட்டுகள், ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. எப்படி விளையாடணும்னு நிகழ்ச்சிக்கு வாங்க சொல்கிறேன். ஆமாம், 10:00 வரும் நினைவே சுகம். ஆ, இப்போ சொல்ல மாட்டேனே, அப்புறமா தான்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட்

0: கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் 500,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மரக் காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அஞ்சோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு முழுமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கானது. விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால மாணவர்கள் எல்லாரும் ரெடியா இருப்பீங்க. வாங்க ஜாலியாக பேசி விளையாடி அசத்துவோம். 10 மணிக்கு வரும் நினைவு சுகம் எந்த மாவட்டத்துக்கு இப்போவாவது சொல்லுங்க. நீ நம்ம தேனி மாவட்ட நேயர்களுக்கு தான் என்ன ரொம்ப சந்தோஷமா.

0: பயணிகளுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடைப்பண்பலை 100.5.
1: இதுவரைக்கும் வந்த கோடை எஃப்எம்மின் கதம்ப மலர்கள் பாட்டெல்லாம் நல்லா இருந்ததா? ஏதாவது சொல்லுங்கள். கடைசியாக ஒரு பாட்டை கொடுத்துட்டு கிளம்புறேன். நன்றி. அடுத்ததாக 8 மணிக்கு சந்திக்கலாம்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே.

0: இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்புலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை அன்று காலை 6 இசைத்த வசந்த விடியல் நிகழ்ச்சியில் வளம் வந்த இறை கீதங்கள் அனைத்தும் எங்கள் மனதிற்கு அமைதியை தந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், உஸ்லம்பட்டி பாபு, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் தூவிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் தேனமுத கானங்களாக வந்து சென்றன. பாடல்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், திருவாளம்பொழில் முனுசாமி, கமலா, தவமணி, செல்வ கணபதி, தாராபுரம் டிஎஸ் கார்னர், நாகராஜன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5.

0: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: நேரா போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேத்து வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30-40 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேமா கவலைப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டுது, நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு பாவம் அறியாத மாதிரி கட்டாவரில் வாயில் வச்சுட்டு புடியாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது, ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தை தனம் இல்லை.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 16 வியாழக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இசை ராகம் மீட்டி சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் இனிமை நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் காணல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனா, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன் விஜயலட்சுமி மற்றும் கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ் மற்றும் மாளவிகா.

கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது கடந்து விடுகிறோம் மறக்க முடியுமா என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்துக்களை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். சில விடயங்களை மறந்து விடுகிறோம், ஆனால் அதன் நினைவுகள் நெஞ்சில் ஞாபகங்களாக ஒவ்வொரு நிமிடமும் வந்து செல்கின்றன. மறக்க முயற்சித்தும் மறக்க மறுக்கிறது சில நினைவுகள். சில விடயங்களை எளிமையாக கடந்தாலும் அதன் நினைவுகள் இதயத்தின் ஓரத்தில் சில ஞாபகங்களை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன என்று கூறி சென்றார்கள் நமது நேயர்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு. சேலம் மாவட்டம் காளையனூர் ரங்கசாமி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தனிமை மேலானது என்ற தலைப்பினை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனிமை குறித்து தனது என்ன கருத்தினை கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியில் தனிமையால் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளையும் தனிமை தந்த பாடத்தையும் யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். தனிமை சிலருக்கு வரம், சிலருக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு என்று தனது கருத்தினை முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு கருத்தும் சிந்திக்க வைத்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், தேனி மாவட்டம் சுப்பலாபுரம் முருகன், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், தொண்டையூர் பால்சாமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் விஜயலட்சுமி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் சுரேஷ்.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 இசைவாசம் மீட்டிய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கரூர் மாவட்ட நேயர்களின் கட்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருப்பூர் மணவை சந்திரசேகர், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் கோகுல் தேன்மொழி ரமேஷ், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு சுப்ரிலி பாபு.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 18 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வசதியான வாழ்க்கையை தருவது வருமானமா சேமிப்பா என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது தனிப்பட்ட கருத்தினை மிக அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். வசதியான வாழ்க்கையை தருவது சிலருக்கு சேமிப்பு என்றும் சிலருக்கு வருமானமே என்றும் கூறி சென்றார்கள். சிலர் வருமானம் அதிகமாக இருந்தால்தான் சேமிக்கவே முடியும் என்றும் கூறினார்கள். வாழ்வின் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சேமிப்பு மட்டுமே கை கொடுக்கும் என்பதையும் கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தி சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் காளையனூர் ரங்கசாமி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, தேனி ராணி, பெரியகுளம் சாந்தி, ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன் விஜயலட்சுமி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா, சுரேஷ் மற்றும் ராஜலட்சுமி.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 18 சனிக்கிழமை அன்று முன்னிரவு 11 இசை உலா வந்த இரவு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தொடர் இசை திரை கானங்கள் ஒவ்வொன்றும் இரவின் களைப்பை போக்கி இதயத்தை மகிழ்ச்சி அடைய செய்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருநெல்வேலி பொன்ராணி சங்கர்.

0: கோவை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல்நகர் அறிவொளி சீதாராமன், தொண்டையூர் பால்சாமி, திருச்சி திருமுருகன், பெரியகுளம் இளங்கோவன் மற்றும் நாகலட்சுமி.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை முதல் இரவு வரை நம் கோடை பண்பலை 100.5 வலம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபு. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 20 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணலாம் என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது கருத்தினை பதிவு செய்தார்கள். குறிப்பாக தண்ணீர் அதிகம் குடிப்பது, நீர் ஆகாரங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வது, கம்பங்கூழ் குடிப்பது, குளிர்பானங்கள் உட்கொள்வது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது போன்ற அவரவர் என்ன கருத்துக்களை பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியம் குறித்தும் வெயில் காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வளசு இளங்கோ, தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் மணவை சந்திரசேகர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 21 செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 11 ஒலித்த லேக் FM நிகழ்ச்சியில் கொடைக்கானல் பிரியன் பூங்காவிற்கு சுற்றுலா வந்த சுற்றுலா சொந்தங்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடி பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் சாந்தி, ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், தொண்டையூர் பழச்சாமி, உசிலம்பட்டி பாபு, ஈரோடு ஸ்ரீதர், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை அன்று மாலை 5 அசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒளிபலம் வந்த இடைக்கால பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது, எங்கள் இதயங்களை வருடி சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் விஜயமங்கலம் குணசீலன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 இடம்பெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவை பதிவு செய்திருக்கிறார் சென்னை அன்புராணி.
1: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 இசைத்த கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் கிராமிய மனம் கமழும் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் திரையிசை காதல் கீதங்கள் அரங்கேறின. அந்த 1 மனதை மென்மையாக வருடி சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேல்.

0: கோடை பண்பலை நூறுபிள்ளையில் நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் தரும் தலைப்பு சிரிப்பு எனும் மாமருந்து. சிறப்பு விருந்தினர் சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் வி விஜய் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு சுற்றுலா பயணிகளோடு ஓர் இனிய சந்திப்பாக லேக் எஃப்எம். 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டீம் மணி அவர்களின் தெரிவில். நாளை மாலை 4 மணிக்கு செப்புக சந்தமிழ். 7 மணிக்கு நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் நண்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை விளையாட்டுகள் தொட்டு தொட்டு 1, 2, 3. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவை சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43

0: 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.
1: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன்
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் துளுக்கப்பாளையம் சந்திரமோகன். அவர் கடந்த ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய யாதுமாகி நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றே யாதுமாகி நிகழ்ச்சியானது உலக ஹீமோபீலியா நோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ டாக்டர் நளினி பார்த்தசாரதி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் பக்கம் பயனுள்ள தகவல்களை பரிமாற்றம் செய்தார். குறிப்பாக இரத்தம் கசிவு நோய் என்றால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகிறது, அதன் அறிகுறிகள் என்னவாக இருக்கும், மரபணு மாற்றங்கள் என்றால் என்ன, இரத்தம் உறைதல் எவ்வாறு ஏற்படுகிறது, அதனை எவ்வாறு கண்டறியலாம் போன்ற தகவல்களை மிகவும் சிறப்பாக கூறினார். மேலும் ஒவ்வொருவரும் எவ்வாறு உடலை பாதுகாக்க வேண்டும் என்றும், உடலை பாதுகாக்க என்னென்ன முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் கூறி சென்றார். முக்கியமாக பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று இரத்தம் மற்றும் இதர வகை பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதன் அவசியத்தையும் தெரியப்படுத்தினார். நிகழ்ச்சியில் பல தகவல்களை தெரிந்து கொண்டும் நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் துளுக்கப்பாளையம் சந்திரமோகன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

0: இனி கொடிப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. முன்பாக தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10,00,000 கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 100,000 மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4 வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3 வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள்

0: உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் திரு ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1446 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5 தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டிருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

வணக்கம் நேர்களே, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பான வணக்கம் சொல்லிட்டு கோடை எஃப்எம்இல் இளமை பேசுகிறது. நம்மளை சுற்றி எப்போவுமே ஜாலியாக இருக்கிற, எதை பற்றின கவலையும் இல்லாமல் இந்த நொடி தான் உண்மையானதுன்னு வாழ்க்கையை கொண்டாடுற மாணவர்களை தான் சந்திக்க போகுது. 6ஆம் வகுப்பில் இருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்கலாம் இன்றைக்கான இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில். தொலைபேசி எண்கள் முதல் முறையாக பேச வர்றவங்களுக்கு 0 45 42 24

24 24. மறுபடியும் சொல்லலாம். 0 45 42 24 24 24. வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு தெரியும்ல, 0 45 42 24 24 29. ரெண்டு விளையாட்டுகள் உங்களுக்காக தயாராக இருக்கு. ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. ரெண்டு விளையாட்டுமே செம ஜாலியாக இருக்கும். பஞ்சதந்திரம் ஒரு தலைப்பு தொடர்பான 5 பொருட்கள் பெயர்களை சொல்கிறது. உதாரணமாக சமையலறைன்னா அடுப்பு, கேஸ் சிலிண்டர், மிக்சி, பாத்திரங்கள், காய்கறி, மளிகை பொருட்கள், இப்படி நிறையா சொல்லலாம். தை தை தத்தை ஒரே ஓசை நம்முடைய சொற்கள். அதாவது இன்று, அன்று, வென்று, சென்று, குன்று, என்று, கன்று, நன்று, இப்படி தான். நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். என்ன ஆரம்பிக்கலாமா? உங்களை சந்திக்க கனிமுத்தும் வந்துட்டேன்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30-40 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேமா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டது, நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு பாவம் மரியாதை மாதிரி கட்டாரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும்.

0: வயசை வந்து குறைக்க முடியாது, ஆனால் குழந்தை தன்மையாக வாழலாம். வாழ்க்கைக்கு தேவையே குழந்தை தன்மை, குழந்தை தனம் இல்லை.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு விளையாட்டும் சொல்லிட்டு அவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது நினைக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க, ஒரு மணி நேரம் இருக்கு சரியா? 50 நிமிஷமா? சரி வாங்க பேசலாம். வணக்கம், யாரு?
1: திண்டுக்கல் மாவட்டம்
0: பகத்சிங். சொல்லும் போதே ஒரு தனி வீரம் வருது பகத்சிங். எங்க உங்க ஊர் பேர் மறுபடியும் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம். ஓ,
1: கோவில்பட்டி கிராமத்திலிருந்து.
0: சரிமா சரிமா, கோவில்பட்டியா? சரி சரி சரி, ரெண்டு விளையாட்டு நாங்க கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? பஞ்சதந்திரமா தை தை தத்தையா? முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி விளாடணும் தெரியுமா? இந்த நம்ம இங்கிலீஷ்ல கூட ரைமிங் வேர்ட்ஸ் வரும் இல்லையா, டால் ஃபால் அந்த மாதிரி, இதுல தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களோட ரைமிங் வேர்ட்ஸ், ஒரே ஓசை இருக்கக்கூடிய சொற்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு நான் அண்ணன் சொன்னேன்ல, இன்று அன்று சென்று வென்று தின்று அந்த மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். சரியா? உங்களுக்கான அந்த சொல் வந்து ஊர். இப்போ ஊர் சார்ந்து வரக்கூடிய ஒரே ஓசை நம்முடைய சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். பயப்படக்கூடாது, பதறக்கூடாது, படபடப்பாக கூடாது. கண்டுபிடிங்க. சொல்லாமே, தாராளமா.
1: ஊர் பேர்
0: இல்ல இல்ல, ஊர் பேர். ஓ, சரி சரி சொல்லுங்க.
1: சரிதான்.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான் பாத்தீங்களா? வேர் சொல்லலாமா, மோர் சொல்லலாமா? நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அந்த கார்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல கார். சேர். சேர்.
1: பார்.
0: போர் சொல்லலாமா?
1: போர்.
0: கோர் சொல்லலாம், அந்த கோர்க்கிறது. சரியா? தார் சொல்லலாம். அவ்வளவுதான். இங்க கடகடன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரு முறை.
1: கார், கார், சேர், மோர், தேர், போர், யார்.
0: நீங்க சொல்றத நாங்க ரசிச்சிட்டு இருக்கோம். ஏய், பகத்சிங்க்கு வாழ்த்துக்கள். இத முதல் முறையா பேசுறீங்களா? அப்படியா, பாரியா, பயம்லாம் விளாண்டாரு. இதே மாதிரி தான் மாணவர்களே, நீங்களும் வந்து பேசுங்க, விளாடுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம விளாண்டது என்ன விளையாட்டு சொல்லுங்க, என்ன விளையாட்டு விளாண்டோம்?
1: தை தை தக்கத்தை.
0: அவ்வளோதான், நன்றி
1: நன்றி.

0: அது
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: நேரம் இரவு 8:20. கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். அங்கங்க மழை வர்றதுனால கொஞ்சம் இனிப்புகள் ஏதாவது தவறுதலா இருக்கலாம். நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் அது?
4: ஜஸ்வந்த்.
3: எங்க இருந்து பேசுறீங்க ஜஸ்வந்த்?
4: நாமக்கல்ல இருந்து.
3: என்ன படிக்கிறீங்க? எந்த கிளாஸ் போக போறீங்க?
4: 9th முடிச்சிட்டேன்.
3: அப்படியா? முதல் முறையா பொது தேர்வ சந்திக்க போறாருப்பா ஜஸ்வந்த்,
4: அப்படித்தானே?
3: சரி, தைரியமா இருங்க. ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்?
4: பஞ்சதந்திரம்.
3: சரி, உங்களுக்கான இந்த தெரியுமில்ல, எப்படி விளையாடணும்
4: தெரியுமில்ல,
3: அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு தமிழ் மாதங்கள், அதான் தலைப்பு. தமிழ் மாதங்கள்னா உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் சிந்தனையில் உதிக்குது சொல்லுங்க.
4: சித்திரை. வைகாசி.
3: ஆஹா.
4: ஆடி. ஆவணி. தை. மாசி.
3: சரிமா. பங்குனி. முடிச்சிடுறோம், அவ்வளோதான். ஆரம்பத்தில் ஒரு மூணு, கடைசியில் ஒரு ரெண்டை முடிச்சிடுறோம். சரியா? சரி, ரொம்ப நன்றிமா ஜஸ்வந்த். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க. பார்த்தியா எவ்வளோ எளிமையாக இருக்குது விளையாட்டு. ஆமாம், கோடை எஃப்எம்ல டெய்லியும் அந்த மாதிரி ரெண்டு விளையாட்டு வைக்கிறாங்க. எப்பெல்லாம் ரெண்டு விளையாட்டு வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து கலந்துக்கலாம். நன்றி.
4: நன்றி.

0: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். 8:26. வாங்க பேசலாம். வணக்கம், யார் அது?
1: மதுரை மாவட்டம்
0: இருக்கு. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அப்பா சரி, சித்திரை திருவிழாவை பற்றி கேட்டேன். சரி, ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு விளையாட்டு இருக்குது, பஞ்சதந்திரம், தைத்தை, தத்தை. உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? எப்படி விளையாடணும் தெரியுமா? உங்கள் பேரில் மந்திரம் இருக்கே, காயத்ரி.

0: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அதான் கலந்து
0: இருக்கா?
1: இருக்கு.
0: எப்படி இருக்கும்? எங்க பாடி காட்டுங்க.
1: ஹலோ,
0: ஆ, பாடி காட்டுங்க.
1: பாட தெரியாது, சும்மா காலாட்டுல போட்டிருப்பாங்க.
0: ஆனா தெரியும். சரி, இப்போ நம்ம விளையாட்டுக்கு வந்துடலாம். எரிபொருள் பெயர்கள் சொல்லுங்கள். ஃபியூல் நேம்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் பொருள் இருக்கு இல்லையா, எரிபொருள், அதோட பெயர்கள் சொல்லுங்கள். ஒரு அஞ்சு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் ஸ்கூலுக்கு, ஸ்கூல் தானே நீங்கள், ஸ்கூலுக்கு எப்படி சைக்கிளில் போகிறீங்களா, இல்லை பஸ்ஸா, இல்லை ஆட்டோவா, இல்லை அம்மா கூப்பிட்டு போவாங்களா நடந்து, இல்லை அப்பா கூப்பிட்டு போவாரா? பஸ்ஸில் தான். சரி, எரிபொருள் பெயர்கள்
1: நடந்து
0: சொல்லுங்கள்.
1: போவோம். சாரி,
0: சரி, ஒரு முடிவுக்கு வாங்க.
1: போறப்ப நடந்து போவானே, வரப்ப பத்துல.
0: சரி, கவனமாக, எங்கே எதில் போய் வந்தாலும் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து எரிபொருள் பேர் சொல்லிட்டிங்கன்னா அடுத்ததான் நாங்கள் மற்றவங்களை சந்திச்சிருவோம்.
1: எரிபொருள்,
0: ஆமாம், என்னென்ன ஃபியூல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கையில்? நீங்கள் வெளியே பார்த்துருக்கலாம், வீட்டில் பயன்படுத்திருப்பாங்க. என்னம்மா? தீயா? அப்படி தீ வந்துருமா?
1: இது கேஸ்.
0: ஆ சரி, கேஸ். ஆ, கேஸ்னா எல்பிஜி இருக்கு, சிஎன்ஜி இருக்கு. ஆ ஆ, பெட்ரோல். ஆஹா,
1: ஹலோ,
0: அவ்வளோதான் அவ்வளோதான், சொல்லுங்க. சரிதான் சொல்லுங்க. கேஸ் சொன்னீங்க, பெட்ரோல் சொன்னீங்க. ஆ, மூணாவதா என்ன சொல்லலாம்? ஆ, டீசல். அவ்வளோதான், அங்கே பாரியா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலான் இருக்கோம்? மண்ணெண்ணெய் சொல்லலாமா? நிலக்கரி சொல்லலாமா? மரக்கறியை பார்த்துருக்கீங்களா? விறகை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் சேர்த்துக்கிற வேண்டியதா, எரிபொருள்ல சேர்த்துக்கிற வேண்டியதா. அப்படியா? சரி சரிம்மா, சரி. என்னென்னலாம் இப்போ உங்களுக்கு வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். உங்க இப்போ சொல்லக்கூடியது வேமா சொல்ல போறீங்க.
1: பெட்ரோல், டீசல்,
0: அவ்வளோதாம்மா. எல்பிஜி இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் மரக்கறி இதெல்லாம் வந்துடும் இல்லையா? அவ்வளோதான் அவ்வளோதான். இதை மூணு விதமாக பிரிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். திரவம், திண்மம், அதே மாதிரி கேஸ், வாயு. அவ்வளோதான் பாப்பா. நன்றி.
1: திரவம், திண்மம், வாயு.
0: ஆஹா ஆஹா, ஓகே, நன்றி. ஓஹோ,
1: உதாரணம் வந்து நீர்னா.
0: ஆ,
1: பாட்டில் வந்து தண்ணி வந்து திரவம், ஆவியாற்றல் வாயு.
0: காயத்ரினா சும்மா வா. நன்றி. இப்போ யாரை சந்திக்க போறோம்? வணக்கம்.
2: ஹலோ.
0: ஆ, யார் இது?
2: நான் ஹர்ஷியா பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க ஹர்ஷியா?
2: திருப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: பேரு ஹர்ஷியா, சரிதானே?
2: ஆமா.
0: ஆ, திருப்பூர்ல எங்க?
2: திருப்பூர்ல எங்க? டி காலிபாளையம்.
0: நல்லா பாடுவீங்க போல வீட்ல.
2: ஆஹா,
0: இல்ல நம்ப மாட்டோம், நீங்க பாடுறது மாதிரி தான் உங்க குரல் இனிமையா இருக்கு. முதல் முறையா பேசுறீங்களா? ஆ, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆ, இல்லைனா நேர்கள் உதவி செய்வாங்க. சரியா? இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, எப்படி நீங்கள் உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி திடீர்னு இந்த பக்கம் யார் சொல்லுங்க? என்னம்மா?
2: ஒரு மாதிரி பயமா இருக்கு.
0: ஆ, பயப்படக்கூடாது, நாங்கள் இருக்கோம். சரியா? நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, பஞ்சதந்திரம், தை தை தத்தை, ரெண்டு விளையாட்டில் உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்?
2: பஞ்சதந்திரம்.
0: சரி, ஸோ கோடை கால பழங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மாம்பழம். ஆ, சொல்லும் போதே சுவை. ஆ,
2: மாம்பழம்,
0: தர்பூசணி. ஆஹா,
2: என்னது? சீனி புனிங்களா?
0: ஆ,
2: பொக்கா புனிங்கன்னு ஒரு இங்க இருக்கும் சார், மரத்துல.
0: அங்கிட்டு இருக்கா? சரி, பப்பாளி பழம்.
2: பப்பாளி பழம், முலாம்பழம்.
0: முலாம்பழம், பப்பாளி பழம், மாம்பழம், தர்பூசணி சொல்லிட்டீங்க. திராட்சை சொல்லலாம்.

0: திராட்சை,
1: அன்னாச்சி பழம்
0: இளநீர்,
1: சொல்லலாம்.
0: மோங்கு,
1: அவ்வளோதான் அவ்வளோதான். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய்,
0: வெள்ளரிக்காய்,
1: நாவல் பழம்,
0: நாவல் தண்ணி,
1: பேரிக்காய்,
0: பேரிக்காய்,
1: அவ்வளோ
0: ஆப்பிள்,
1: வரிசையாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை வெளியில இருந்து என்னம்மா ஏதோ வித்துட்டுருக்கியம்மான்றாங்க. ஆ ஆமாம், இதை விற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த வியாபாரிகளுக்கு தான் தெரியும். ரொம்ப நன்றிம்மா, ஆனால் முதல் முறையாக நீங்கள் பேசுகிற மாதிரி தெரில, பார்த்தீங்களா. அவ்வளோதான் விளையாட்டு. பார்த்தீங்களா அவ்வளோதான், இப்போவுமே மாணவர்கள் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, சரியாம்மா,
0: சரிங்க சார்,
1: நன்றி.
0: தேங்க்யூ.

மாணவர்களை நாங்கள் ஓரம்போன்னு சொல்ல மாட்டோம், எங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களை மட்டும்தான் நாங்கள் ஓரம்போ அப்படின்வோம். வாங்க வணக்கம், இளமை பேசுகிறது கேட்டுட்ருக்கோம். ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம், தை தை தத்தை. பஞ்சதந்திரம் எப்படி வளரணும்னு தெரியும், அதேமாதிரி தை தை தத்தை எப்படி வளரணும்னு தெரியும், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. சரி, முதல் முறையாக பேச வரீங்கன்னா உங்களுக்கான எண் வந்து 0 45 42 24.

0: 24 24 இருக்கு. வணக்கம், யார் அது பேச வந்திருக்கீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, யார் அது?
1: பிரியா, தூத்துக்குடி.
0: சுப்ரியா, தூத்துக்குடி? எங்க இருந்து தூத்துக்குடியில?
1: என்ன
0: ஒரே ஜாலியா சிரிப்பா இருக்கு.
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: முடிச்சிருக்கேன்.
0: அதுதான் இவ்வளவு சிரிப்பு, கேட்டுக்கங்கப்பா. டுவெல்த்த முடிச்சிட்டாங்க? ஆமா, ரிசல்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டு விளையாட்டுல நீங்க எந்த விளையாட்டு
1: விளையாட
0: போறீங்க? என்னது, எதுனாலும் ஓகேவா? பஞ்சதந்திரம் விளையாடுறீங்களா? ஆமா, நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா நம்ம சார்பா? சரி, நீங்க எந்த பிரிவு, என்ன குரூப், டுவெல்த்ல எடுத்தீங்க? உங்களோட உங்களோட கனவு என்ன, லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, இலக்கு என்ன, எல்லாம் ஒண்ணுதானே கனி? அப்படியா? ஆமா, இப்ப நிறைய பேர் அதான் தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இருக்கட்டும், நல்லபடியா நிறைய படிங்க, நிறைய கத்துக்கோங்க, நம்மளுக்கு நிச்சயமா பயன்படுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சம்பாதிக்கவும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம்.
1: சரி,
0: நீங்க பயோ மேக்ஸ் பயாலஜி படிச்சிருப்பீங்க, உயிரியல். அதனால உங்களுக்கு அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் பேர் சொல்லுங்க. ஊர்வன, ரெப்டைல்ஸ் கேள்விப்பட்டிருப்பா இல்லையா? அதான் ரொம்ப காட்டுக்குள்ளே இருப்பாங்க போல, நிறைய கடி வாங்கியிருப்பாங்க அதனால. சரி, என்ன? கரப்பாம்பூச்சி வருது, அடுத்தடுத்து வரிசையா வருது. நீங்க பூச்சி இனங்கள் போயிட்டீங்க, அப்படியே இந்த பக்கமும் வாங்க. பள்ளி பாம்பு, ஆமை, முதல, அப்புறம் அதெல்லாம் யாரு சொல்றதா? ஓனான்னு சொல்லுங்க. டைனோசர் சொல்லலாம், உடும்பு இருக்கு. நீங்க கடி வாங்கினதா சொல்றீங்க, அதனாலதான். சுப்ரியா, எங்க சொல்லுங்க, ஒரு அஞ்சு. நான் சொன்னதுல இருந்து ஒரு அஞ்சு சொல்லுங்க.
1: உடும்பு, பல்லி,
0: போதியா? போதியா, அவ்வளவுதாயா? அவ்வளவுதாயா, நன்றியா. வணக்கம், இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். விடுமுறை நாள தொடர்ச்சி எல்லாரும் சந்திச்சிருவோம். வணக்கம், யாருங்க? யார் அது?
2: நாமக்கல் மாவட்டம்
0: குணசேகரன். சரிமா, சரி. இது கோவமா அண்ணன் மேல? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. சரி, ரெண்டு விளையாட்டுல உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? பஞ்சதந்திரமா, தைத்தை, தத்தையா? சரி, எப்படி விளையாடணும் தெரியல? உங்களுக்கான சொல் வந்து அதை, அதை, அதை, அதை. ஆமா, அதை,
2: அதை,
0: அதை,
2: அவை,
0: அவை சொல்லக்கூடாது. அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அந்த சொல்றாங்க பாருங்க, சதை. தம்பி, சதை சொல்லு, கதை சொல்லுன்றாங்க பாருங்க.
2: கதை.
0: நல்லா இருக்கு, ராகமா
2: பாருங்க.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு அடிதான். இல்ல, அந்த சொல் வந்து அடி.
2: அடி. மடி.
0: ஆஹா, பாருங்க. நடி சொல்லலாமா, துடி சொல்லலாம், முடி சொல்லலாமா, செடி, செடி, செடி, செடி, கொடி, வடி, பிடி, படி, துடி, அப்புறம் நல்ல பசங்கயா.

இதயம் என்னும் கட்டில் போட்டு இமைகள் என்னும் போர்வை பொருத்தி உதயமாகும் பொழுது வரை ஒருவரை ஒருவர் காதல் மொழிகளால் அலங்கரித்த நாட்கள் அந்த காதலின் அஸ்திவாரங்கள்.

இன்பம் எது, துன்பம் எது, இரு உள்ளங்கள் இணைந்திருக்கும் போது கிடைக்கின்ற இன்பம் ஒரு தற்காலிக பிரிவு என்றாலும் துன்பம் ஆகிவிடுகிறதே.

நேசநேயங்களே, நிலவோடும் முகிலோடும் நிதானமாய் பயணித்து ஒரு நிலைக்கு வந்து நிற்கிறது இங்கே இரண்டு காதல் உள்ளங்கள். இது கனவோ நிஜமோ, ஆனால் காதல் என்பது மட்டும் உண்மை. மென்மையான பெண்மையோடு இணைந்திட்ட மேன்மையான ஆண் மகனுக்கு இது நிஜமான காதல், நிரந்தரமான காதல், நிம்மதியான காதல். நிலவோடும் முகிலோடும் நின்று நிதானித்து பயணித்து முடித்த காதல், பண்பான காதல், அன்பான காதல். சந்திப்போம் நேசநேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான்.

0: கோடை பண்பலையின் நினைவு சுகம் இந்த அமைதியான இரவில் இனிமையான பாடல்களை நேயர்களின் தொலைபேசி வழி நேரடி விருப்பத்தில் தர இருக்கு. இன்னைக்கு எந்த மாவட்டம்? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம்னாலே சட்டுன்னு முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது தேனி மாவட்டம் தான். இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் நம்ம தேனி மாவட்ட நேயர்களுக்கு தான் இன்னைக்கான நினைவை சுகம். நிகழ்ச்சியில் பேச வரலாம் புதுசாக முதல் முறையாக பேசும் அறிமுக நேர்கள். 0 45 42 24 24 24 வழக்கமான நேர்கள் 0 45 42 24 24 29. வணக்கம் முதல் நேயர்.
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் நாராயணத்தேன்பட்டியிலிருந்து கலைமணி.
0: என்ன பாடல் கேட்கலாங்க? கலைமணி.
1: கனிமுத்து இரவு.
0: நன்றிங்க.
1: சாத்தியமலை.
0: நன்றி, கேட்கலாம்.
1: நன்றி.

0: கோடை எஃப்எம்மின் நினைவு சுகம் இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்கு வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் திருவத்தூர்ல கணேசன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க கணேசன்?
1: இதயம் பார்த்தாலும் சார், புட்டு வைத்த அப்படின்னா சார்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: சொர்க்க பூமி பெரியவங்க சார்.
0: ஆ, புட்டு வைத்த

0: நேரம் இரவு 10:11. கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். தேனி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. முதல் முறையாக பேசக்கூடிய அறிமுக நேர்கள் 0-45-42-24-24-24 வரணும். இது ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க
1: சார்? தேனி மாவட்டம் தினமும்லேருந்து ஜெயராஜ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஜெயராஜ் ஐயா?
1: சார்,
0: அன்னக்கிளி ஒன்று தேடுது.
1: ஆமாம்
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நல்லது சார், நன்றி.

0: கூட எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம்
1: ஐயா. ஐயாவுக்கு இனிய வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயகன்.
0: ஆனா என்ன பாட்டு வேணும்? நலமா இருக்கும், என்ன பாடல் கேட்கலாம்? அப்படியா, கேட்கலாம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 10:22. பண்ண பொறுத்து தாளாட்டு இசை உலகமெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கு. அது கொடைக்கானல் பண்பலை தந்துட்டு இருக்கு நினைவே சுகம் வழியா. இன்னைக்கு நினைவு சுகம் வந்து தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க இப்போ?
1: சார், தேனி மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து சேர் பேசுறேன்.
0: சேகர், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: சார், நீதானந்த படத்திலிருந்து என் ஜீவன் பாடல்.
0: ஆஹா, எல்லாரும் ஒரு முடிவோட தான் வரீங்க. நன்றிங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: யார் பேசுறது?
1: தேனியில இருந்து சொன்னாலதான். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு அரண்மனைக்கு ராத்திரியில் பாடும் பாட்டு, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: கேட்க கேட்க ஆசையா இருக்கு, சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.

0: ஆச்சு. நேரம் இரவு 10:33. கூட எஃப்எம்இல் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், இப்போ யார சந்திக்க போறோம்?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார் தேனி மாவட்டம் நல்ல

0: வாசம் கூட எஃப்எம்இல் இசை வாசம் வந்துட்டு இருக்கு. நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம் தேனி மாவட்ட நேர்களுக்காக. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: சார் வணக்கம் சார், தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி ராமச்சிவங்கல இருந்து பேசுறேன்
0: சார். யாரு பேசுறது?
1: முத்துலட்சுமி சார்.
0: என்ன பாடல் கேட்கலாமா?
1: இதே கோயில இருந்து வாணியின்னு சொல்லேன் சார்.
0: ஏன்
1: நல்லா இருக்கு சார்?

0: கொடைக்கானல் எஃப்எம்மில் நினைவே சுகம் வந்துட்டுருக்கு. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தம்பி கனிமுத்து அவர்களே.
0: ஆஹா,
1: தேனி மாவட்டம் டிஸ்லாரம் மாலிமலை அடிவார் ரெங்கநாதன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஒத்தேரி பாதை என்ற படத்துல சங்கர் கணேஷ் நடிச்சு இசையமைச்சதுல

0: தேனி மாவட்டம் டி சுவாரம் மாலிமலை அடிவார் ரெங்கநாதன்.
1: என்ன பாடல் கேட்கலாங்க?
0: ஒத்தேரி பாதை என்ற படத்துல சங்கர் கணேஷ் நடிச்சு இசையமைச்சதுல செப்பு கோடம் தூக்கி போற ஏ உன்னப்பா.
1: சரிங்க, வருது கேட்கலாம். நன்றி.

0: இப்ப வந்து நைட் தானா,
1: சரிங்க, நீங்க
0: யாருமே
1: சொல்லி தாங்க தெரியுது.
0: தூக்கக்கூடாது.
1: ஆ
0: கூடத்துல குழியில கேக்குருவோம்.
1: கேக்கலாங்க. நன்றிங்க, ரொம்ப நல்ல எண்ணங்க.
0: நன்றிங்க.

0: இந்த மாதிரியான பாடல்கள் மூலமாக தான் நம்ம பாரம்பரிய இசைக்கருவிகள் ஒளிவே கேட்க முடியுது இல்லையா? இன்னைக்கு நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: பட்டி தொட்டி சிட்டி எல்லாம் சும்மா பட்டை கழிவிட்டிருக்கும் 100.5 அழகாக பேசும் கனிமுத்துக்கும் இனிமையான இரு வணக்கங்கள் கூறுவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கம்பட்டியிலிருந்து
0: கூக்கண்ணன்
1: மலையோடு.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? ஒரு பாட்டு.

0: ஒரு ஊர் திருவிழா முடிஞ்ச மாதிரி இருக்கா. நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சார், நான் தேனி மாவட்டத்துல இருந்து பெரியகுளம் வட்டத்துல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் சார. தர்மலிங்கபுரத்துல இருந்து.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: கடலோர கவிதைகள் இருந்து கொடியிலே மல்லிகைப்பூ சாங் வேணும்.
0: நன்றி, பாடல் வருது கேட்கலாம்.
1: தேங்க்யூ சார்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலவின் வெண்ணொளியில் நட்சத்திர வீணைகளை இரவு மீட்டும் இவ்வேளை வெளிகளுக்கு சாமரம் வீசும் இசையோடு பயணிக்கலாமா நேர்களே? இது கொடைப்பன்மலை 100.5 இரவு சிறகு. உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: நேரம் இரவு 11:11. இமைகள் தழுவி இதயம் உணரும் இன்னசையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 105 இரவு சிறகு.

நினைவுகளை மெல்ல தூண்டும் இரவு வேளையில் இடைவிடாத பாடல்களோடு இசை பறவை வளம் வரும் இரவு சிறகை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இரவு 11:28.

சுகமான நித்திரையை துணையாக்கும் இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடிப்பண்பலை 100.5 இரவு சிறகில். நேரம் இரவு 11:43.

கோடை பன்மலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை விடியற்காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கோயில் விழா தகவல்கள் கரூர் தைலாசில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன் சின்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இதில் 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி வழங்கும் வானவில். வானவில் தரும் வண்ணம் சிரிப்பு எனும் மாமருந்து. சிறப்பு விருந்தினராக சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் வி விஜய் அவர்கள். 10 மணிக்கு சைபாலின் உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி, சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. இதில் 12:30 மாயவளை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூள். 2:45 வானொலிக்கு 90. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் டி மணி அவர்களின் தெருவில் இருந்து. இதில் 3:10 நமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்றர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ்

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், நமது அசைக்க முடியாத அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, வைசாக 13, பரபாவா சித்திரை திங்கள் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 3 தேதி 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேர்களே, நித்தமும் நம்மை காத்து வழிநடத்தி நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் இறைமையை இசையால் போற்றி துதித்திட இணைகிறது 100.5 அருள் மாலை.